0: இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டுக்கொண்ட நேர்களுக்கும் முயற்சித்த நேர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு

0: பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்புக்கு 118 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கார் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

படிப்பும் பணியும். வணக்கம் நேயர்களே, தேர்வு அப்படிங்கறது நம்மளோட திறமைய அளவிடும் கருவி மட்டும் இல்ல, நம்மளோட தைரியத்தையும் உறுதிப்பாட்டையும் சோதிக்கும் களம். தினமும் சிறிது நேரம் கூட தொடர்ந்து படிப்பது இறுதியில் மிகப்பெரிய வெற்றியா மாறும். அதனால தொடர்ந்து நம்பிக்கையோட படிப்போம், வெற்றி நிச்சயம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சி கொள்ள போலாமா? வேலை வாய்ப்புக்கான பகுதியில் இன்று இந்திய விமானப்படையின் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரிவில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கமிஷன்ட் ஆபிசர் பணிக்கு மொத்தம் 300 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிளஸ் டூவில் கணித பாடப்பிரிவில் குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் BE அல்லது BTECH பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 20 முதல் 24 உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.afcat.edcil.co.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.afcat.edcil.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 19 தேதி. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் காலியாக உள்ள

பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் பிரிவில் டெபுட்டி மேனேஜர் பணிக்கு 60 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் சிவில் என்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.nhai.gov.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.nhai.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 15 தேதி. தேசிய உர தொழிற்சாலையில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி பணிக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் 13 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங், அக்ரி பிசினஸ் மார்க்கெட்டிங், அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் பிசினஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் பிசினஸ், ரூரல் மேனேஜ்மெண்ட், ஃபாரின் ட்ரேட், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங், இதில் ஏதாவது ஒரு பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். F&A பிரிவில் 3 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் CE, ICA, CMA, ICA, இதில் ஏதாவது ஒரு பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவில் 1 காலியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் ஏதாவது ஒரு பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் BE அல்லது BTEC தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எலக்ட்ரிக்கல் பிரிவில் 2 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், இதில் ஏதாவது ஒரு பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் BE அல்லது BTEC தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கெமிக்கல் பிரிவில் 1 காலியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் கெமிக்கல் என்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜி, இதில் ஏதாவது ஒரு பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் BE அல்லது BTEC தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்த மட்டில் 18 வயதில் இருந்து 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி careers.nfl.co.in. மீண்டும் ஒரு முறை

அல்லது கணித பாடப்பிரிவில் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்று ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 20 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் புள்ளியியல் பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 18 வயது முதல் 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பணிகளுக்கு கல்வி தகுதியை பொறுத்த மட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் 18 வயதில் இருந்து 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.sse.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sse.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 22 தேதி.

0: தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று
1: இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிறந்த செவிலியருக்கான தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற தமிழர் யார்? இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிறந்த செவிலியருக்கான தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற தமிழர் சங்கர் சண்முகம் ஆவார். தாய் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள டிஜிட்டல் முன்னெடுப்பு எது? தாய் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள டிஜிட்டல் முன்னெடுப்பு ஜனனி ஆகும். உலகின் இரண்டாவது பெரிய தங்க நுகர்வு நாடாக எந்த நாடு உள்ளது? உலகின் இரண்டாவது பெரிய தங்க நுகர்வு நாடாக இந்திய நாடு உள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் கெவின் வாஷ் ஆவார். பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026 ஆண்டு எந்த நாடு தலைமை வகிக்கிறது? பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026 ஆண்டு இந்திய நாடு தலைமை வகிக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கங்கை மென்தோல் ஆமை எங்கு விடப்பட்டுள்ளது? இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கங்கை மென்தோல் ஆமை அசாம் மாநிலத்தில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்காவில் விடப்பட்டுள்ளது. அண்மையில் எந்த நாட்டில் எபோலா தொற்று நோய் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது? அண்மையில் காங்கோ குடியரசு நாட்டில் எபோலா தொற்று நோய் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. எந்த நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலகின் மிகவும் பொருளாதார நிலைத்தன்மை வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? உலகில் மிகவும் பொருளாதார நிலைத்தன்மை வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 47வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசி மரம் எங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது? இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசி மரம் போபாலில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் பரத் சிங் சவுகான் ஆவார். மிக இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஆன இரண்டாவது சதுரங்க வீரர் யார்? மிக

0: இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஆன இரண்டாவது சதுரங்க வீரர் பாஸ்டினோ வோரோ ஆவார். சீனியர் ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான 53 கிலோ பிரிவில் ஞானேஸ்வரி யாதவ் அவர்கள் எந்த பதக்கம் வென்றுள்ளார்? சீனியர் ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான 53 கிலோ பிரிவில் ஞானேஸ்வரி யாதவ் அவர்கள் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். சீனாவில் நடைபெற்ற ஊஷு சண்டா உலகக்கோப்பை போட்டியில் தங்க பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? சீனாவில் நடைபெற்ற ஊஷு சண்டா உலகக்கோப்பை போட்டியில் தங்க பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை அபர்ணா ஆவார்.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: பிஇயின் மேனுபேக்சரிங் என்ஜினியரிங் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு.
1: இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
0: எலக்ட்ரிக்கல் மேனுபேக்சரிங் என்ஜினியர், மெக்கானிக்கல் டூல் அண்ட் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங் என்ஜினியர், ப்ராசஸ் என்ஜினியர், சிஸ்டம்ஸ் மேனுபேக்சரிங் என்ஜினியர்
1: போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
1: ஜி எம் தர்ஷினி,
0: ஸ்ரீ அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
8: அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு.
9: நேஷ் கன்னியாகுமரி.
10: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
11: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
10: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
11: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
10: சேர்க்கை நடைபெறுகிறது.
12: மாமா, என்னாச்சு?
13: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
12: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
14: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
15: எல்லா வகை தீயையும் அதனை அணைக்கும் தீயணைப்பான்களையும் அறிந்து கொள். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டர் போகுது, ஏதோ ஒரு இதுல ஒரு ஃபயர் ஆச்சுன்னா அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதிகமா தீயணைப்பு கருவிகள் வந்து நிறைய இடங்கள்ல எல்லாமே இருக்குது. அப்ப தீயணைப்பு கருவிகளை எப்படி பயன்படுத்துவது? அப்ப அது பாத்தீங்கன்னா சிம்பிள், ரொம்பவும் இன்னைக்கு எளிதா PASS அதுலயே போட்டிருப்பாங்க. ஒரு தீயணைப்பு கருவி எடுத்து பாத்தீங்கன்னா PASS போட்டிருப்பாங்க. அப்போ அந்த தீயணைப்பு கருவிகளுக்கும் வகைகள் இருக்கு, தீக்கும் வகைகள் இருக்கு. இப்ப ABC சொல்லிட்டு 3 வகையா தீய பிரிச்சு வச்சிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எரிந்து சாம்பலாக

0: போகக்கூடிய எல்லா வகை தீயும் வந்து ஏ வகை தீயை சார்ந்தது. அந்த எரிந்து சாம்பலா போறது பாத்தீங்கன்னா, நீங்க பேப்பர், காகிதம், அடுத்தது வந்து துணி, இந்த மாதிரி எரிந்து சாம்பலா போகக்கூடிய தீ வகைகளுக்கு தண்ணீரை வந்து சிறந்த தீயணைப்பான். அப்போ அந்த ஏ வகை தீயணைப்பு கருவிகளை பார்த்தீங்கன்னா, தண்ணீரும் அதுக்கு தேவையான அழுத்தம் கொடுப்பதற்கு அந்த வாயும் நிரப்பப்பட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி வகை தீ என்பது என்னன்னா, திரவ நிலையில தீபிடிக்கும் மண்ணெண்ணெய், பெட்ரோல் போன்றவை. அடுத்தது சி பார்த்தீங்கன்னா, வாயு நிலையில தீபிடிக்கிற சமையல் எரிவாயு போன்றவை. இந்த ஏபிசியை நான் இப்ப சொன்னேன். டின்னு ஒரு வகை இருக்குது, அது உலோகங்கள் தீபிடித்தான் அதை வந்து அணைப்பதற்காக. இப்ப இந்த நீங்க தீயணைப்பு கருவியை பார்த்தா தெரியும், பெரும்பாலும் ஏபிசினே போட்டிருப்பாங்க. அந்த தீயணைப்பு கருவிகள் ஏபிசின்னு போட்டிருந்தாலே அது ஏபிசி வகை தீயை அணைப்பதற்கு ஏற்ற கருவின்னு அர்த்தம். அது எப்படி நீங்க பயன்படுத்தணும்னா, அதுலயே PASS போட்டிருப்பாங்க. பாஸ் பாஸ் என்ன விளக்குதுன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, பி புல் த பின், இந்த தீயணைப்பு கருவியில ஒரு பின் இருக்கும், அந்த அந்த கருவியில இருந்து அந்த பின்னை வந்து நீங்க எடுத்தாச்சுன்னா, அடுத்த என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஏம் த பேஸ் ஆஃப் த ஃபயர், ஒரு தீயின் அடிப்பகுதியில நீங்க வந்து அந்த ஏம் பண்ண வேண்டும், அப்பந்தான் அந்த தீயை வந்து கட்டுப்படுத்த முடியும். அடுத்தது எஸ், ஸ்குவீஸ் த ஹேண்டில்னு போட்டிருப்பாங்க. ஸ்குவீஸ்னா அதை அழுத்தி தீயை அணைக்க வேண்டும். அடுத்து எஸ் இன்னொரு எஸ் வருது, ஸ்வீப் த ஓஸ். இந்த பாஸ்ங்கிற வார்த்தையை நம்ம மனதில் உள்வாங்கி கொண்டால் ஒரு தீயணைப்பு கருவியை எளிதாக இயக்கலாம்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில், தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். பொதுமக்களின் பொதுநலன் சார்ந்த கோரிக்கைகள், கடித வழி கோரிக்கைகள். நேயர்கள் தங்கள் பகுதியில் நிலவும் பல்வேறு பொதுநலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க, அதை வாசிக்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் உங்களுக்காக

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 10:34 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் கடித வழி கோரிக்கைகள் தான் ஆஸ்கே கேட்க போறீங்க. இன்னைக்கு வந்து என்ன கடிதம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, துவரங்காட்டிலேருந்து முத்து ஆசாரி அந்த சார் தான் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, துவரங்காட்டு பகுதியில் வந்து சுமார் 10 நாட்களாக தண்ணீர் வரவில்லை, அதனால நாங்கள் வந்து பொதுமக்களாகிய நாங்கள் மிகவும் கஷ்டப்படுறோம் அப்படின்றதுனால தயவுசெய்து இதை வந்து சரி செய்யுமாறு, அந்த பைப்புகளில் தண்ணியே இல்லைங்க, நாங்கள் ரொம்பவே ரொம்பவே கஷ்டப்படுறோம், அதனால் இதை கவனிக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான்கடை, நாகர்கோயில்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 10:52 ஆகிவிட்டது. அடுத்த கடிதம், இன்னைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் கடித வழி கோரிக்கைகள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னா, ஒரு நன்றி அறிவிப்பு கடிதம் தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு, தூரங்காட்டிலேருந்து முத்து ஆசாரி இவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. பூதப்பாண்டியிலேருந்து ராஜாக்கு மங்கலம் அந்த ரோட்டில் வந்து நன்றி அறிவிப்பு கடிதம் தான். யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், துவரங்காட்டிலேருந்து முத்து ஆசாரி அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. பூதப்பாண்டியிலேருந்து ஈசாந்தி மங்கலம் அந்த ரோட்டில் வந்து ஒரு ஆறு போயிட்டுருக்கு. அந்த ஆறை வந்து ரொம்ப ஆழப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கரைகளை கூட உயர்த்தியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குமரி பண்பலை 101 இதே கடித வழி கோரிக்கைகளில் மக்கள் மன்றம் கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த கோரிக்கையை கேட்டு அவங்க வந்து அகலப்படுத்தி அந்த ஆறுகளை வந்து ஆழப்படுத்தி கரைகளை உயர்த்தி உள்ளார்கள். அதனால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி கடிதம் நம்மளுக்கு தெரிவித்து எழுதியிருக்கிறாங்க.

இன்னைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் கடித வழி கோரிக்கைகளில் வந்து தூரங்காட்டு பகுதியில் சுமார் 10 நாட்களாக தண்ணீர் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்களின் பிரச்சினைக்கு சரியான தீர்வினை தருவார்கள் என நம்பலாம். நேயர்கள், உங்கள் பகுதியில் நிலவும் பொதுநலன் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து நீங்களும் கடிதங்கள் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி மக்கள் மன்றம் பகுதி, அகில இந்திய வானொலி, கோணம், நாகர்கோவில் 4. மக்கள் மன்றம் பொதுமக்களின் பொதுநலம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்த கடிதங்கள் வாசிக்க கேட்டோம்.

காற்றின் அலைகளில் தமிழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 112,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மூட்டுக்கடல் சங்கமம் குமரியில் நேயர்களின் சங்கமம் குமரி எஃப்எம் 101 சங்கீதம் சந்தோஷம் எப்போதும் குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:02 இப்போது கேட்கலாம் எக்ஸோ.

0: 11:09. ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

நேர்களை எதிர்பார்த்து காத்திருந்த பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி போது ஆரம்பமாயாச்சு. நிகழ்ச்சியில் இசைக்கப்பட்ட இசையை கேட்டு உங்களோட பாடலை வந்து அந்த பாடல் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் பாடலை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாடலை கண்டுபிடிச்சு உங்களோட விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 26020240 209072 இணைப்பெண்ணாக 046652 அலைபேசி எண் 8903257309. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர், வணக்கம். வணக்கம் வணக்கம், குமரி பண்பலையுடன்

0: வணக்கம்
1: அம்மாவுக்கு வணக்கம். கிருஷ்ணன்
0: வணக்கம்.
1: கோயில் கிருஷ்ணன்.
0: ஓகே, முதல் நேரா வந்திருக்கீங்க. உங்களுடைய இசையை கேட்டலாமா? போட்டலாமா?
1: என்னங்க
0: உங்களுக்கான இசையை போட்டலாமா சார்? வணக்கம். ஹலோ.
1: சொல்லுங்கம்மா.
0: ஆ,
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கு பாடலுக்கான இசையை போட்டலாமா? ப்ளே பண்ணிடலாமா?
1: கேட்கலாம் கேட்கலாம்.
0: ஓகே.
1: பாடிருங்க.
0: சரி, கவனமாக கேட்டுக்கோங்க. பாடலை போடுறோம், என்ன இசைன்னு கேட்டு அந்த பாடலை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். சரியா? ஓகே.
1: ஆட்டுங்க ஆட்டு.

0: சார் எப்படி சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்லம்மா,
0: இல்லையா? ஒரு தடவை கூட
1: கண்டுபிடிக்கல.
0: போடலாமா? எப்படி?
1: முயற்சி பண்ணி பார்க்க.
0: ஒரு தடவை கூட முயற்சி பண்ணுங்க, பரவாயில்ல.

0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்க. அடுத்து நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: வணக்கம். சார் உங்க பேரு, உங்க பேரு சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன படம், என்ன வாழ் கண்டுபிடிச்சீங்களா?
2: படம் வந்து பெரியண்ணா.
0: பெரியண்ணா
2: ஹரிகரன் சுஜாதா பண்ண பாட்டு. பரணி நிறைவேறி.
0: சரி, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட்ல இசை ப்ளே பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, ஓகே. நீங்க என்ன பாடல் பாடலாம் அப்படின்னு இருக்கீங்க? சார் உங்க இணைப்பு சரியா கேட்க மாட்டேங்குது சார். பாடினீங்களா? பாடி முடிச்சீங்களா? எங்களுக்கு எதுவுமே கேக்கல. சரிங்க சார், நீங்க பாடுறது தெளிவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இருந்தாலும் சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நேரில் அந்த நேயர் சரியா கண்டுபிடிச்ச அந்த பாடலை இப்போ போட்டுலாம், ப்ளே பண்ணிடலாம். பெரியண்ணா படத்தில் வந்து ஹரிகரன் சித்ரா பாடிய பாடல், புதுமைப்பித்தன் வரிகளில் பரணியின் இசையில் அந்த பாடல் இதோ.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 RKG நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிரியே நேரலை நிகழ்ச்சி.

0: பாடுவர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இது குமரி எஃப்எம் 101 நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அழைப்பில் வரும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க. ஓகே, நான் வந்து இசையை கேட்ட உடனே பாடல கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்திருக்கீங்க, உங்களுக்கான இசையை போட்டுடலாமா? கொஞ்சம் பழைய பாட்டுலாம் இருந்தாலும் பரவாயில்லையா?
1: பழைய பாட்டு போட்டு
0: அப்ப சந்தோஷமா இருக்கீங்களே. ஓகே போட்டுலாமா?

0: எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது.
1: அப்படியா?
0: மம்மி
1: பேபி
0: மியூசிக்
1: பேபி
0: அந்த
1: ஸ்ரீனிவாஸ்
0: பழைய
1: பாடிய
0: பாட்டு
1: ஒரு
0: எனக்கு ரொம்ப
1: பாடல்.
0: பிடிக்கும்,
1: சரி,
0: ஞாபகம் வர
1: அடுத்த
0: மாட்டேங்குது.
1: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
0: நான் கொடுங்கம்மா. நன்றி.
1: சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி. வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், குமரி பண்பலையுடன்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.

0: வணக்கம். சொல்றது யாரு?
1: சேவை கால் பொது ராதலட்சுமி.
0: ஓகே, வந்துட்டீங்க. சரி, ஒலித்த இசை என்ன பாடலுக்குரியது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன பாடல் சொல்லுங்க.
1: பூவரையும்
0: ஆஹா,
1: பூங்கொடியே பூவை சூப்பிடவா,
0: போடவா. அடுத்த லைன்.
1: பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா.
0: ஆஹா, சூப்பராக பாடிடுங்க. சூப்பர் சூப்பர். அதே சாங் தான், இதயத்தில் நீ அப்படிங்கிற ஃபிலிமில் உள்ள படம். அந்த பாட்டு தான் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசை. சரி, நீங்கள் என்ன பாட்டு பாடலாம்?
1: ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் வாழும், கண்ணை நான் காணுமாக நீயாகணும் என்றும் ஓயாது ஓயாது உன் ஞாபகம், நாளும் உன் பார்வை தானே சூரியோதயம். அன்றே நீ இல்லையே இங்கு நான் இல்லை, நெஞ்சம் உன் ஆலயம் நீ என் உயிரோதயம். சொர்க்கமேவா சொல்கமேவா ஜீவனேவா, பூங்குயில் ராகமே புதுமத சுவாசமே.
0: எதுக்கு சிரிக்கிறீங்க? நல்லா தான் பாடினீங்க, சரி, அழகாக பாடினீங்க. சரி, நிகழ்ச்சியில் ஒரு அழகான இசையை கேட்டு என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு பாடலையும் பாடியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்கம்மா.
1: நன்றி.
0: அந்த நேயர் கண்டுபிடித்த இதயத்தில் நீ திரைப்பட பாடலை இப்போது முழுமையாக கேட்கலாம்.

0: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
1: ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும்.
0: விஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
2: விஷ் கன்னியாகுமரி.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நேரம் 11:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். குமரி பண்பலையுடன் பாடுவர் பாடலாம் நேரில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையை கேட்டதும் ஆகா இந்த பாடல் எனக்கு தெரியுமே, ஆனால் லைன் கிடைக்க மாட்டேங்கிறீ அப்படின்னு கொஞ்சம் பேரும் என்ன பாடல்னு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. சரி பாப்போம், யார் சொல்கிறாங்க இந்த பாடல் தானா சரியான பாடல் தான் அப்படி கெஸ் பண்ணி வச்சுட்டு சரிதானா அப்படின்னு சரி பார்க்குற இதுக்காகவும் சரி பாடலை கேட்போம் அப்படின்னு கொஞ்சம் பேரும் அப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க குமரி FM 101. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த இசையை கேட்டு நான் பாடலை கண்டுபிடிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க யார் பார்ப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம்.
7: நலம் நலமறியாவல் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
6: சரி, அதாவது இசைய போட்டா பாடல கண்டுபிடிச்சிடலாம்.
7: எனக்கு உகந்த பாடலை போடுங்க. முதல் பாட்டு கண்டுபிடிச்சேன்.
6: அப்ப கொஞ்சம் இடைப்பட்ட பாட்டாவே போடலாமா?
7: பழைய
6: பாட்டாவே வருது, கண்டுபிடிங்க.
7: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த பாடல்.
6: ஆஹா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன படம்?
7: படத்தோட பேரு குழந்தையும் தெய்வமும்.
6: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க.
7: பேபி நட்சத்திரம் வந்து டூயல் ரோல்ல நடிச்சிருப்பாங்க, லல்லி பப்பி.
6: சரி, இப்போ நீங்க என்ன பாடல் பாட போறீங்க?
7: என்ன பாடட்டுமா?
6: பாடலாமே.
7: உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினா சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்றதென்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, சால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி, வேலும் கண்ணீர் துடைத்தார் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துள்ளன, பேரனில் இருந்தாய் அதில் நான் தீழ்ந்து விடாதிருந்தே, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி.
6: நல்லா பாடுனீங்க சார், அழகான ஒரு பாடலை தேர்வு செய்து பாடியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. பாடல கூட கண்டுபிடிச்சிருக்கீங்க, நன்றிங்க.
7: நன்றி, வணக்கம்.
6: டிஎம் சௌந்தரராஜன் பி சுஷிலா பாடிய குழந்தையும் தெய்வமும் திரைப்பட பாடல் தான் அது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்போம்.

0: ஆர்கேஜி நெய்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: டெல்லி இன்று மாலை மணி 4:02 ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கட்டுரை போட்டியில் வானொலி ஒரு வரப்பிரசாதம் எனும் தலைப்பில் 3rd பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவி எஸ் பாஹிமா முரிஷிதா அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். இன்று மாலை 5:02 கிருஷி அம்தானி பீமா யோஜனா திட்டம் பற்றிய உரையாடல், அதனைத் தொடர்ந்து ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதிச் சுற்று கேட்கலாம்.

0: கிடந்து உங்க மனசு வரைக்கும் இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின்

0: நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: வானொலிக்கு அகவை 90 மக்களின் குரலோசை.
1: என் பேர் கோபாலகிருஷ்ணன், ஊர் தலக்குளம். சின்ன வயசுலேருந்தே வானொலி கேட்டு பழகிட்டேன். அப்பா இருக்கும்போது 5:50 இந்த ரேடியோ ஆன் பண்ணி தீரும். அப்புறம் 6 மணிக்கு அந்த ஆங்கில செய்தி, அப்புறம் வரிசையாக செய்திகள் கேட்கறது. 11 மணிக்கு அந்த ஆங்கில செய்தி கேட்டு தான் நாங்கள் ரேடியோ ஆஃப் பண்ணோம். அது போக முன்னாடி வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக கிடையாது. ஒரு பீரியடு 8 மணி 9 மணி ஒன்று முடிஞ்சிடும், ஆஃப் பண்ணிட்டு திருப்பி 12 மணி தான் ஆரம்பிப்போங்க அடுத்தது. அது மாதிரி மத்தியானம் அது மாதிரி தான். இது போக விவித் பாரதி, அது ஒரு ஸ்டேஷன் இருந்தது ஷார்ட்வேவில் கேட்கும்போது. இப்போ வந்து இங்கே எஃப்எம் போக ஆன பிறகு கண்டினியூஸாக கேட்குற பழக்கம் இருக்குது. ரொம்ப ஒரு வானொலி வந்து தவிர்க்க முடியாத ஒரு இது. இந்த தான் மொபைலு இதெல்லாம் வந்திருந்தாலும் வானொலி வந்து எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு அது கரண்ட் இல்லாட்டா கூட பேட்டரியில் போட்டு கூட கேட்டுக்கலாம், அந்த ஒரு இது இருக்குது. நானும் இப்போ கண்டினியூஸாக அதை கேட்டு தான் இருக்கிறேன். முன்னாடி வந்து வீட்டில் அப்பா வந்து அதுக்குன்னு தனி ஸ்டாண்டெல்லாம் உண்டும். எங்களோட வால்வு செட் ஆகும், பழைய வால்வு செட்டு. அது ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஆன் பண்ணி வர்றதுக்கு. அதில் அந்த ஒரு பச்சை லைட்டெல்லாம் வரும், அந்த லைட்டை வந்து அதுக்குள்ள ப்ரௌன் வந்து லைன் அழுத்த வர அந்த ஸ்டேஷன் இதாகும். இப்போ வேறு செட்டெல்லாம் இருக்குது, எனக்கு அது இப்போ எங்கள்கிட்ட அந்த செட் இல்லாதனால டிரான்சிஸ்டர் தான் வச்சுருக்கேன். அதில் தான் எஃப்எம் மட்டும் இப்போ கேட்கறது உண்டும். வானொலிக்கு 90வது இது நடக்கிறது, அதுக்கு வாழ்த்துக்கள். மேலும் இனியும் நிறைய இது ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரலாம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பிரைம் மினிஸ்டரோட நான் வீக் மந்த்லி அந்த ப்ரோக்ராம் மன் கி பாத், அது வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு எல்லாம் தெரியுது. என்ன வாழ்த்துக்கள். நான் கேட்ட நிகழ்ச்சி வந்து நிறைய நிகழ்ச்சி. நான் முன்னாடி கேட்கும்போது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நிறைய இருக்குது. அப்புறம் இந்த ஈவினிங் ஆனால் முன்னாடி வந்து கமெண்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ்னு ஒரு ப்ரோக்ராம் உண்டும். இப்போ வந்து இருக்குது, ஆனால் எங்களுக்கு ஷார்ட் வேவ் கிடைக்காதாலும் அது கிடைக்கல, அதுப்போ கேட்க முடியாது. ஷார்ட் வேவில் வந்து அந்த கமெண்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ்னு ஒன்று இருக்குது. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோட நியூஸ் டிவிஷன்ஸ் அவங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஒரு 5:40 அந்த ரேஞ்சு 6 வரைக்கும். அது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக உள்ளது இருக்குது. எலெக்ஷன் சம்மந்தமாக இருக்கும்போது முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டாக இருக்காது, அவங்க குறிப்பிட்ட டைமில் தான் அந்த நியூஸ் சொல்லுவாங்க. அப்போது இந்த ஆளுகள்லாம் வந்து அந்த ரேடியோ இல்லாத டைமில், எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துல ரேடியோ கிடையாது அந்த டைமில். அப்போது அதெல்லாம் ஒரு கூடி நிற்பாங்க. அது மாதிரி இப்போவும் நிறைய இடத்துல இருக்குது. இப்போ ட்ரோட்டத்தில் நான் வந்து இருக்கும்போது மியூசியத்தில் அந்த இது இது வச்சுருக்காங்க, அந்த நியூஸ் கமெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரெஸ்ஸுக்கு அந்த ஆளுகள்லாம் இந்த ஏஜ்டு ஆள் வாக்கிங் வருவாங்க, அவங்க அங்கே வந்து கேட்டுருப்பாங்க. அது மாதிரி யூத்துக்கு அந்த லேபருக்கு தொழிலாளர்கள் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூத்துக்கு அது மாதிரி இருக்க வச்சுருக்காங்க. ஸ்கூல்ஸ் பிள்ளைகளுக்கு உள்ள அந்த காலத்தை அந்த சின்ன சின்ன குழந்தைகளோட அந்த இது அது கேட்குறது இருக்குது. அது மாதிரி கல்லூரி கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நிறைய வச்சுருக்காங்க. மேலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரலாம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. நான் ஆல் இண்டியாவோட ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று, அது கேட்காம இருந்தால் ஏதோ ஒரு இது மாதிரி வேணால் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்துடலாம். ஆல் இண்டியா ரேடியோ வந்து எங்களோட ஏதோ ஒரு இது. இனி ஒன்று சொல்ல போனால், நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து வால்வு செட் இருக்கும்போது லைசன்ஸ் கட்டி இருக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸில். 15 ரூபா தான், 15-12 டைம் அந்த 1 இயருக்கு. அது ரீசெண்டாக இப்போ எடுத்துட்டாங்க, லைசன்ஸ் கிடையாது அந்த இதுக்கு, அந்த செட்டுக்கு. அதெல்லாம் அந்த இது கூட புக்கு கலெக்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன், கையில் இருக்குது. ஸ்டாம்ப் கலெக்ஷன் வேண்டி நான் அந்த ஸ்டாம்ப் போடு. அது அப்புறம் அப்போ எனக்கு இது இந்த புக்கு இந்த லைசன்ஸ் சொல்லி தெரியாது, சின்னதில் ஸ்டாம்ப் கலெக்ஷன் சொல்லி நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் அறிவு வந்த போகிறத பார்த்தா அது லைசன்ஸ் புக்கு ரேடியோ லைசன்ஸ்னே இருக்குது. தேங்க்யூ.

குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்காக நம் வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிற தலைப்புல தான் பெண்கள் பேச போறீங்க. தோழிகிறே வாங்க இன்று பகல் 1:10 நம் வாழ்க்கை நம்

0: இப்போது குமரி பண்பையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு. நேர்ல இசையை கேட்ட உடனே ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டதுமே கண்டுபிடிச்சாங்க இந்த பாட்டு தான் அப்படின்னு. சரி, அடுத்த நேயர் யார் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் கவுர்க்கலந்தேரியுடைய கனகராஜ் பேசுறேன்.
0: சரி, உங்களுக்கான இசையை போட்டுடலாமா?
1: எல்லாருக்கும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியான பாட்டை போட்டு.
0: அது அப்படி பாரபட்சம் எல்லாம் கிடையாது. சரியா, புதிய பாட்டு பழைய பாட்டு அந்த அளவுதான் தெரியும். பாரபட்சம் எதுவுமே இல்லாம அவங்க லைனுக்கு வந்த பிறகு அவங்க பாட்டை பிளே பண்றோம் அப்படிதானே. இப்ப அதே மாதிரி உங்களுக்காக ஒரு பாடு நீங்க ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க.
1: நான் கண்டுபிடிக்கிற மாதிரி உள்ள பாட்டா வரணும்.
0: சரி, உங்களுக்கான இசை இதோ.

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: ரொம்ப புதுப்பாட்டா போட்டீங்கன்னு.
0: ஐயோ, ரொம்ப புதுப்பாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அடிக்கடி நம்ம பிளே பண்ற ஒரு சாங் தான். க்ளூ தான் தந்தா
1: போட்டு பாப்போம்.
0: ஒரு தடவை கூட ட்ரை பண்ணுவோமா?
1: இன்னொரு போட்டு

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: இல்ல மேடம்,
0: இல்ல, ஏதாவது க்ளூ தந்தா கண்டுபிடிச்சிடலாமா?
1: ப்ளூ சொல்லுங்க பாப்போம்.
0: ஆக்டர் முரளி சார் வந்து கடைசியாக நடித்த ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம், தன் மகனோடு
1: முரளியா?
0: இணைந்து நடித்த படம்.
1: ஓ இல்ல,
0: சரி, அடுத்த
1: எக்ஸ்கியூஸ்
0: நேருக்கு
1: பண்ண
0: வாய்ப்பு
1: முடியல.
0: கொடுக்கல. முயற்சி செய்திருக்கீங்க, நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேரம் 11:48. குமரி பண்பலியுடன் பாடுவோர் பாடலாம் நேர நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறோம். ஒரு இசையை போட்டிருந்தோம், நேர் ட்ரை பண்ணாங்க, அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம்.
7: ஹலோ,
0: வணக்கம். குமரி
7: பண்பலியுடன்.
0: நலம் நலமறியா அவள். உங்க பேரு? சொல்லுங்கம்மா. அதாவது ஒரு இசைய போட்டோம், அந்த இசைக்கான பாடல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? அதே சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு
7: சொல்லுங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட்லே கண்டுபிடிச்சிங்களா? நீங்க பாடுறது கேக்கலையே. சிம்பிள்னா இதுதானோ? நீங்க பாடுறது கேட்கவே இல்லையம்மா, சிம்பிளா பாடிட்டீங்களோ. உங்க ஒண்ணுமே கேட்கலையே எங்களுக்கு. நிச்சயமா கொஞ்சம் சத்தமா பாடுங்க, இல்ல ரிசீவர் கரெக்டா

பாடுங்க, எதுவுமே கேட்க மாட்டீங்க. என்ன பாடல் பாடுறீங்க அப்படின்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அச்சோ, எதுவும் கேட்க முடியவில்லையே அம்மா. நீங்க ரொம்ப சிம்பிளா பாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே கேட்கல, இருந்தாலும் அந்த பாட்டுல சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. இப்போது அந்த நேயர் கண்டுபிடித்த அந்த பாடலை முழுமையாக கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையில் வாலியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா பாடிய பானகாதடி திரைப்பட பாடல்.

பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக மூளைக்கட்டி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் கொட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆய்வு.

0: ஈஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். பாடுவர் பாடலாம் நேரில் நிகழ்ச்சி சூப்பர் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நேரம் 11:55 ஆயிடுச்சு. இனி ஒரு சாங் கேட்குற டைம் இருக்கு. சரி, அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க.
1: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலம் விசாரிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்ல, லாஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் தான் இருக்கு. சரி அப்பா, இசைய போடவா?
1: போடுங்க மேம், எனக்கு கேட்கற மாதிரி போடுங்க.
0: சரி.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: மேம், எனக்கு ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா மேம்?
0: க்ளூ கொடுக்கவா? அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியமும் இந்த ஃபிலிமில் வந்து நடிச்சிருப்பாங்க, பாடியிருக்காங்க.
1: இது ஓரளவுக்கு புது இது நடுத்தர பாட்டு தானே?
0: நடிச்சிருக்காங்க, ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா சேர்ந்து பாடின ஒரு பாடல். 1995 வருஷத்தில் வந்து வெளிவந்த ஒரு பாடல். சரி, ஒரு தடவை கூட ட்ரை பண்ணுங்க. ஒரு
1: காதலுக்கு கண்கள்,
0: இல்லை ஒரு தடவை கூட
1: கண்கள் என்று
0: ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. சரியா?
1: என்ன மேம்?
0: ஒரு தடவை கூட இசையை கேளுங்க.
1: ஹலோ,
0: இசையை கேளுங்க ஒரு தடவை கூட. சரியா? சரியா? ட்ரை பண்றீங்களா? ஒரு தடவை கூட இசையை போடவா?

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: போயிட்டு இருக்கு ஆப்ல. ஐயோ கண் மேம், ஏதாவது வேற ஏதாவது
0: இல்ல சரி, அது வந்து அது என்ன பாடல் அப்படின்னு இப்ப கேட்டுடலாம். நிகழ்ச்சியில நான் முயற்சி பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் க்ளோசிங். சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால அந்த பாடல் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாட்டு பாடவா திரைப்பட பாடல் தான் அது, கேட்டு பாருங்கள்.

நேர்லி குமரி பண்பலியுடன் பாடுவோர் பாடல நேர்லி நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: வட்டார வானொலி நட்பான வானொலி நம்மோடு எப்போதும் கதை பேசும் வானொலி. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12 மணி. இப்போது நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நமது பண்பலையில் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக மூளை கட்டி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். 12:55 திரையிசை. பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிரியே, பெண்களுக்கான நேரில் நிகழ்ச்சியில் நம் வாழ்க்கை நம் கையில் என்ற தலைப்பில் பேசலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரையிசை. 2:30 இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினை வழங்கும் தேநீர் நேரம். இதில் குமரி களஞ்சியம், கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களின் சிறப்புகள் இடம்பெறும். மாலைமணி 4:02 வானிலை அறிக்கை. தொடர்ந்து ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கட்டுரை போட்டியில் வானொலி ஒரு வரப்பிரசாதம் எனும் தலைப்பில் 3வது பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவி எஸ் பாகிமா முரிஷிதா அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலைமணி 5:02 கிருஷி அம்தானி பீமா யோஜனா திட்டம் பற்றிய உரையாடல். தொடர்ந்து ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதிச் சுற்று கேட்கலாம். 5:30 நடுவூர்கரை அருள்மிகு சிவசக்தி திருக்கோவில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 மெல்லிசை. 6:40 திரையிசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை, ரப்பர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வீரவநல்லூர் எம் நீலகண்ட பிள்ளை அவர்கள். அமுத சுரபி வானொலியில் அளப்பரிய சேவைகள் உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். வாழை சாகுபடியில் உர மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 8:30 திரையிசை. 9:15 செய்திச் சுடர். 9:30 திரையிசை இடம்பெறும். 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை வாராந்திர நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நேயர்கள், இதுவரை நமது பண்பலையில் வலம் வரும் நிகழ்ச்சிகளை சொல்லும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நமது பண்பலையில் வரும் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில்

0: குமரி பண்பலை 101.
1: குமரி எஃப்எம் 101 கேட்க கேட்க கொண்டாட்டம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:10:30. ஆரம்பமாவது மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரல் இசை. மனதிற்கு இனிமையும் இதமும் சேர்க்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் மனம் நனையும் மதுரமொழி நிகழ்ச்சியில். எத்தனையோ பாடல்கள் கேட்டாலும் நட்பின் இலக்கணமயமையும் பாடல்கள் கேட்க இன்னும் சிறப்பாக இருக்கும். எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகா, உமாதேவி மூவரும் சேர்ந்து பாடிய ஒரு பாடல். இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் வட்டத்துக்குள் சதுரம் திரைப்பட பாடல் மனம் நனையும் மதுரமொழி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

நேரம் 12:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஆர் கே ஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே தோழியருக்கான நேரலை நிகழ்ச்சி. மனதனைய மதுரமொழி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. ஏராளமான பாடல்களை வந்து பாடகர்கள் பாடியிருந்தாலும் அவர்கள் பெயரை கேட்டதும் ஒரு சில குறிப்பிட்ட பாடல்கள் வந்து நம்ம மனத்திரையில அப்படி வருதுண்டு இல்லையா. வாணிஜெயராம் அவர்கள் பாடிய பாடல்கள் நம் நினைவுக்கு வரும் பாடல்ல இதுவும் ஒன்று. கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அபூர்வ ராகங்கள் திரைப்பட பாடல்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

இசைப்பிரியர்களே, இது உங்களுக்கான நினைவு. இன்று பிற்பகல் 2:30 இசைத்தண்டல் நிகழ்ச்சியில் ஷியாமளா கோபாலன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். தோழியரே, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நம் வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிற தலைப்புல நீங்க கலந்து கொண்டு பேசலாம். 2602420207 இணைப்பினாக 0462 அலைபேசி எண் 8900327039 இந்த எண்களை தொடர்பு கொண்டு நம்ம வாழ்க்கை நம்ம கையிலங்க அப்படின்னு தன்னம்பிக்கை தர்ற நம்பிக்கை கூட்ட கருத்துக்களை சொல்லலாம். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் மனநிலைய மந்திர மொழி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 நேரம் 12:23. சோர்ந்திருக்கும் நேரத்துல பாடல்கள் கேட்கும் வழக்கம் நம்ம பலருக்கும் உண்டு. சில பாடல்கள் கேட்கும் போது புது நம்பிக்கை வருவதுண்டு. இங்கே இந்த மங்கைக்கு ஆறுதலாய் மொழியும் வரிகள். MS விஸ்வநாதன் குரலில் வாலியின் வரிகளில் சிவகாமியின் செல்வன் திரைப்பட பாடல்.

0: வானொலிக்கு அகவை 90 மக்களின் குரலோசை.
1: ஆகாஷ்வாணி என்று சொல்லக்கூடிய அகில இந்திய வானொலி நிலையம் துவங்கி 90 ஆண்டுகள். அதாவது முன்பெல்லாம் ஒரு செய்தியை அறிய வேண்டுமானால் நேரிலே இருந்து கேட்க வேண்டும். ஒருத்தர் பேசுறாருன்னா அவருக்கு முன்னால இருந்து, இப்ப அப்படி இல்லை. இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒரு நிகழ்வு நடந்தாலும் அடுத்த கணம் அது அகில உலகத்திற்கும் போவதற்கு ஆகாஷ்வாணி நமக்கு பயன்படுகிறது. அதை எல்லோரும் இப்போ சாதாரண ஆட்கள் கூட உலக அரசியலை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அன்றாட நிகழ்வுகளை எல்லாம் படம் பிடித்து காட்டுவதற்கு, ஒலி வடிவத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு ஆகாஷ்வாணி மிகவும் பயன்படுகிறது. எல்லோரும் ஆகாஷ்வாணியை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆகாஷ்வாணி 100 ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும். அதில் பணிபுரிகின்ற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆகாஷ்வாணி அது ஆகாய விமான மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்திகளை கொண்டு சேர்க்கிறது. அது ஆகாஷ்வாணியுடைய சேவை நமது நாட்டுக்கு மிகவும் தேவை. அதை பயன்படுத்தி நல்ல முறையிலே நீங்கள் சிறப்புற வாழ வேண்டும் என்றும், 90வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடக்க வேண்டும், அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சொல்லுவது நாகர்கோவில் நாஞ்சில் நெடுமாறன்.

12 மணி 30 நிமிடம். தெற்கு கடலோரம் இசை அலையாய் குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். மனம் நனையும் முதலமொழி கேட்டுட்டே இருக்கீங்க. இங்கே இவர்கள் வந்ததோ பேசுவதற்கு தான், ஆனால் வார்த்தைகள் மௌனமாகி போனதும் ஏனோ? இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய முதல் பாடல் இது. கண்ணதாசன் வரிகளில் பாலூட்டி வளர்த்த கிளி திரைப்பட பாடல்.

இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் என்னென்ன இடம்பெறுகிறது என்று அறிந்து கொள்வோமா? முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, ரப்பர் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வீரவநல்லூர் எம் நீலகண்ட பிள்ளை அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி வானொலியில் அளப்பரிய சேவைகள் உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சிகள் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வாழை சாகுபடியில் உர மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் கம்பீர குரலில் அடுத்த பாடலை கேட்போம். அறிவுரையோடு வருகிறது இந்த பாடல். கேட்கும் போது சிறிது சிந்திக்க வைக்கும் பாடல் இது. கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் திருவருட் செல்வர். திரைப்பட பாடல் மனம் நனையும் மதுரமொழியில் நிறைவான பாடலாக

0: இதுவரை கேட்டு ரசித்தது மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரல் இசை. இனி தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த

மாதத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: தெரிவித்துக் கொண்டார். பிரக்யானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்யானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 காலை 9 முதல் மாலை 4 வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 அன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச் சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஸி ஜின்பிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், இதில் 15 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2 இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 இழப்பிற்கு 564 என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: நலமாய் வாழ்வோம்.
1: உலக மூளை கட்டி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
2: இன்னைக்கு June 8 உலகம் முழுவதும் பிரெயின் டியூமர் டேயா வந்து அனுசரிக்கிறாங்க. அப்போ இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா இன்க்ரீசிங் அவேர்னஸ் ஃபார் ஹெல்தியர் டுமாரோ. ஏன்னா பிரெயின் டியூமர் வந்து இப்ப அதிகமா பரவலா ரொம்ப அதிகமா காணப்படுது. அப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பா கட்டுப்படுத்தல அப்படின்னா எதிர்கால சந்ததிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அப்ப அதை கண்டிப்பா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப முக்கியம். முன்னாடி வந்து இது ஏஜ் ஆன பீப்புளுக்கு தான் அதிகமா வந்துட்டு இருந்தது, ஆனா இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கே அதிகமா வருது. ஏன்னா நமக்கு வந்து ஸ்கிரீன் டைம் ரொம்ப, மொபைல் யூஸ் பண்றது, வயர்லெஸ் டிவைசஸ் யூஸ் பண்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. பிரெயின் டியூமர் மட்டும் இல்லாம கண் சம்பந்தமான புது நோய்கள் வந்து வருது. பிரெயின் டியூமர் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாக்கலாம். ரேடியேஷன், ஜெனிட்டிக் காஸ், அதாவது பாரம்பரியமா யாராவது ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்துன்னா வரலாம். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளோட பாதிக்கப்படுறதுனால இது அதிகமா வரலாம். அப்புறம் உடல் பருமன், வயர்லெஸ் டிவைசஸ் அதிகமா யூஸ் பண்றது, மன அழுத்தம், தவறான உணவு பழக்க வழக்கங்கள், நைட் வந்து லேட்டா ஃபுட் எடுக்கிறது, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இது மாதிரிப்பட்ட காரணங்கள்னால இது வரலாம். அதுவும் இல்லாம ஹெட் இன்ஜுரி, தலையில ஏதாவது அடிபட்டிருக்கிறவங்க, அது மாதிரி ஃபிட்ஸ் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரெயின் டியூமர் வரலாம். அப்புறம் வந்து இந்த பிரெயின் டியூமரை வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா தலைவலி இருக்கும், ரெட்டை பார்வை இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், திடீர்னு ஒரு உறுப்பு செயலிழந்து போகலாம், மயக்கம் வரலாம், நடக்கிறதுக்கு சிரமம் இருக்கலாம், ஸ்பீச், நம்ம பேச்சில் வந்து ஒரு மாறுபாடு, அப்புறம் சடனாக ஒரு மெமரியில் ஒரு லாஸ், அதாவது அந்த மூளையில் எந்த இடத்துல கட்டி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் திடீர்னு ஒரு மயக்கம், திடீர்னு எந்த காரணமும் இல்லாம வந்து வாமிட்டிங் வர்றது, இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா உடனடியா நம்ம வந்து மருத்துவரை டிலே பண்ணாம மருத்துவரை அணுகிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுக்கலாம்னா எப்பவுமே நம்ம ஹைட்ரேட்டடா இருக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், ஃப்ரூட்ஸ்ல வந்து மாதுளை, திராட்சை, நெல்லிக்காய், ஆப்பிள், இது மாதிரிப்பட்ட ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், பெரி வகைகள் வந்து நிறைய எடுக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ்ல வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட், இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் நட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம உணவுல தினமும் சேர்த்துக்கணும், அது வந்து நம்ம நிலக்கடலை கூட ரொம்ப நல்லதுதான். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் அப்படின்னா டார்க் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கேரட், பம்கின்ஸ், இந்த மாதிரி உணவுகள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சா இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவையில்லாம நம்ம உடம்புல வந்து நோய்கள், கட்டிகள், கேன்சர், இது மாதிரி உண்டு பண்ற வைரஸையோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் அழிக்கிறதுனால இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது.
1: உலக மூளை கட்டி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
8: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசமலர் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் உங்களுக்காக.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இதுதான்
2: இன்ஜினியரிங்.

செய்தி தெரியுமா ஆரம்பியம் ஆயாச்சு. இன்னைக்கு நேரலுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஓஷியன் டே, அதாவது இன்னைக்கு வந்து உலக கடல் தினம். ஜூன் 8, அதாவது இன்னைக்கு உலக கடல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கடலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா கொடுக்கிறோமா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். கடல்ல நிலத்துல வாழ்கிற உயிரினங்கள் காட்டிலும் பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் வாழ்றதுக்கு ஒரு இருப்பிடமா இருக்கு இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வகையான கடல் உயிரினங்கள் கடல் மேற்பரப்புல இருந்து 10,000 மீட்டர் அல்லது அதற்கு மேல அதிகமான ஆழத்துல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிதான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கடல்ல வாழ்ற சில உயிரினங்கள்ல இருந்து எடுக்கப்படுற வேதியியல் பொருட்கள், மனிதர்களோட உணவுப் பொருட்களையும், மருத்துவத்துல மருந்தோட மூலப்பொருட்களையும் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறோம் இல்லையா? நம்ம வாழ்ற இந்த பூமியோட இயல்பை தீர்மானிக்கிறதுல கடலோட பங்கு மிக முக்கியமானது அப்படிதானே? இப்படி மனித இனத்துக்கும் பல உயிரினங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற இந்த கடல் மாசு அடைவதற்கு 80% மனிதர்களால, அதாவது மனிதர்கள் என்னங்க நாங்க என்னங்க பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனமா கவனிங்க. என்னன்னு அப்படி கேட்டீங்கன்னா, தூக்கி எறியப்படுற கழிவுப் பொருட்கள் தான். அப்படியே பீச்சுக்கு போறோம், அப்படியே பார்க்குறோம், பார்த்த உடனே என்ன பண்ணிடுறோம், அப்படியே ஏதாவது குடிக்கிறோம், ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது நம்ம குடிச்சோம், இல்லை ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் அப்படியே நம்ம தூக்கி வீசிடுறோம் இல்லையா? அததான் பிளாஸ்டிக் பொருட்கள். நேராகவோ இல்லைனா எதிர்மறையாகவோ நம்ம வேணும்லாம் போடுறது இல்லை, தெரியாம கூட நம்ம போட்டிருப்போம், கடல்ல கலக்குது இல்லையா? மனிதனால வீசப்படுற கழிவுகள்ல பிளாஸ்டிக் 80% அழிவு இது தேங்கி அப்படியே இருக்குங்க. இப்படி வீசப்படுற பிளாஸ்டிக் மக்காம இருக்கிறதுனால, அது மக்கி போகவே போகாது, அதனால கடல் நீர்ல இயற்கையாகவே இருக்கிற ஹைபோக்ஸியா அப்படிங்கிற ஆக்சிஜனோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த ஆக்சிஜனோட அளவு வந்து குறையும் பொழுது அதுல வாழ்ற உயிரினங்கள் இருக்குது பாத்தீங்களா, அதாவது திமிங்கிலம், ஆமைகள், மீன் கூட நம்ம சொல்லிக்கலாம் கண்டிப்பாக, இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் உயிர் இழக்க நேரிடுகிறது. இயற்கை நமக்கு பரிசா கொடுத்த இந்த கடல்ல ஏராளமான உயிரினங்கள் தங்களோட வீடா அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த கடல்ல நம்ம மாசுபடுத்தினா அது சரியா? சரி இல்லதானே. கடலோட இயற்கை தன்மை அழிஞ்சு கடல் வாழ் உயிரினங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா? கடல்ல வாழ்ற உயிரினங்கள், அதாவது அதை நம்ம தானே சாப்பிடுறோம் இல்லையா, சாப்பிடுற நமக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. கடல் எனும் இயற்கையின் நன்கொடையை இனியும் பாழ்படுத்தாது, நம் வருங்கால சந்ததியினருக்கு மாசுபாடற்ற கடலினை அழிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை இல்லையா?

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: ஹாய் ஸ்நேகிதி, ஆரம்பமாயாச்சு. குமரேஃபம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷாக குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது நான் உங்கள் ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ், உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் ஸ்நேகிதி, ஆரம்பமாயாச்சு. பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சாப்பாடெல்லாம் சமைச்சாச்சா? எல்லாம் முடிச்சாச்சா? சாப்பிட்டாச்சா? ஓகே, இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்களா, நம்மளுடைய வாழ்க்கை நம் கையில், அதாவது நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்ற தலைப்பில் தான் தோழிகளே நீங்கள் ஏன் கூட பேச போகிறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240, அதுக்கப்புறம் 2907722, இணைப்பு எண் 04652. மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903257309. ஒருமுறை கூட நம்ம வந்து தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிடலாம், நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்ற தலைப்புல தோழிகளே பெண்மணிகளே நீங்க என் கூட பேச போறீங்க. அப்பப்பா சொன்ன உடனே இதை பாருங்க, கியூ கட்டி அப்படி வர ஆரம்பிச்சாச்சு. இந்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கம், பேசுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்கம்மா. சூப்பர், வெல்கம், சொல்லுங்க. இன்னைக்கு வந்து தலைப்பு வந்து நம் வாழ்க்கை நம் கையில்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: நல்லா ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்க, நம்ம வாழ்க்கை நம் கையில்.
0: ம்,
1: நம்ம வாழ்க்கை எப்பவுமே நம்ம கையில தான்.
0: கண்டிப்பா.
1: நம்ம ஒரு முடிவு பண்ணோம்னா அத வந்து எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: ம்,
1: யார் தான் என்னதான் சொன்னாலும்
0: சரிங்கம்மா. முதல் தோழியாக வந்து நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் அது ஸ்ட்ராங்கா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டீங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில. நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர்.

0: நாகர்கோவில்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நேரம் அப்படியே சூப்பரா ஹாய் ஸ்நேகிதியோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். நேரம் 1:16 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கமா, பேசுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, அருண்நகர் ஜாய் பேசுறேம்மா.
2: வெல்கம்மா, பேசுங்க.
3: நம்ம பெண்களானாலும் ஆண்களானாலும் சிறு வயதில் இருந்து முதியோர்களிடம் பழக வேண்டும். ஒன்று, அவர்களின் உபதேசங்கள் செய்கைகளை எல்லாம் நாம் கற்று அப்படி வாழ்ந்தோமானால் நமது வாழ்க்கை நமது கையில் பெண்ணுள்ள முறையில எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைவதற்கு அது பிரயோஜனகரமாக இருக்கும்.
2: சூப்பர், அருமையா பேசிட்டீங்கம்மா. நன்றி.
3: நன்றி.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இன்னைக்கு வந்து டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் வாழ்க்கை நம் கையில். எப்படிங்க என்னோட வாழ்க்கை ஏன் கையில தானங்க இருக்கும், எப்படிங்க அடுத்தவங்க கையில போகும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. கரெக்ட். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளோட கையில தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய எக்ஸாம் பேப்பரை நான் தானங்க எழுத முடியும், நீங்க எழுதுனீங்க நான் பாஸ் ஆவேனா? இல்ல தானே, கரெக்ட் தானே. சரி, ஓகே. எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நம் கையில், அப்படி அப்படி. ஓகே, அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க. வணக்கம். வணக்கம், பேசுங்க. பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. வணக்கம். சூப்பரா இருக்கே, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. சூப்பர், அருமை. அப்புறம் நம் வாழ்க்கை நம் கையிலனா நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய, அதுதான் நீங்க சொல்லணும். நம்ம வந்து அடுத்த வீட்டுல போய் பேசுறது இல்ல.
3: இருக்கிறத கொண்டு சிறப்புடன் வாழணும்.
2: சூப்பர், அப்படி சொல்லுங்க.
3: பொறாம கொள்ளக்கூடாது. நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கோ அதை வச்சே நம்ம வந்து சமாளிச்சு வாழ பழகிக்கிடணும். இருக்கிறது வந்து சிறப்புடன் வாழ்ந்தா அது என்னைக்குமே நம்ம கையில வச்சு
2: பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல்வன் அப்படின்ற திரைப்படத்தின் பாடல் உங்களுக்காக.

0: ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
1: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கோலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
1: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3:02 தேனி நேரம். என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய். நேருக்கான நினைப்படுத்தலாம். இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் அப்படியே ஹாய் ஸ்நேகிதியோட இணைஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:26 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்ற டாபிக்ல தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா.
1: வணக்கம் மேடம்.
0: ராஜேஸ்வரி அம்மா, வாங்க வாங்க வாங்க வாங்க பேசுங்க
1: மேடம். நம்ம வீட்டுல உள்ள கதை நம்ம நாடி சோத்துக்குள்ளே தீரும்.
0: அட அட, இது வாழ்க்கை நம் வாழ்க்கை நம் கையிலுக்கு இந்த டாபிக்கா?
1: ஆமா, நம்ம வீட்டுல உள்ள கதை நம்ம நாடி சோத்துக்குள்ள தீரணும். பெரியவர்களானாலும் சின்னவர்களானாலும் குழந்தைகளானாலும் யாரா இருந்தாலும் தொடக்கத்தை விட முடிவை எண்ணி பாக்கணும். நம்ம தொடங்கியோம், அந்த முடிவு எந்த முடிவுல முடிஞ்சதை முதல்ல நம்ம ஆராய்ச்சி அந்த தொடக்கத்தை சொல்லணும். அதே நேரத்துல நம்மை நம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானதா. நம்ம வாழ்ந்தாலும் நம்மள சுத்தம் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் நம்மளால என்ன செய்வாங்க, குறை சொல்வாங்க. தாழ்ந்தாலும் குறை சொல்வாங்க. காரணம், ஐயோ அவ அப்படி இருந்தா இப்ப இப்படி ஆயிட்டா. அதனால நம்மளுக்க வாழ்க்கைய நம்ம எந்த இதிலும் பிடி கொடுக்காம நம்ம துணிச்சலுடன் போராடி நம்ம வாழ்க்கையை நம் கைவசத்தை இருந்து விட்டு கொடுக்க கூடாது. அப்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் உலகத்துல. நம்மை பார்த்து சிரிப்பவர்கள் ஆயிரம் பேர் இருப்பார்கள், நம்மளை குறை சொல்பவர்கள் இருப்பார்கள். ஒரு நடைபாதையானால் மேலும் பள்ளமும் உண்டு, மேடும் உண்டு. அந்த மேடையும் கடக்கலாம், அந்த பள்ளத்தையும் கடந்து போனோம். பள்ளத்துல இருந்து மேடை ஏறி போனோம். அதுதான் நம்முடைய நம்ம வாழ்க்கை, நம்ம கைவசம்.
0: வேற லெவல், வேற லெவல். ஓகே ராஜேஸ்வரி அம்மா, சூப்பர், அருமையா பேசிட்டீங்க, நன்றி.
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3:02 தேனி நேரம். என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய். நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:29 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
6: நலமா இருக்க மேடம்.
0: டட்டடாய். எஸ், சொல்லுங்க சொல்லுங்க.
6: குடும்பத்துல அன்பாட்டும் பாசமாட்டும் பெரியவர்கள் அனுசரிச்சு நடந்தாலே குடும்பம் நல்ல முறையா இருக்கும்.
0: இன்னைக்கு என்ன டாபிக் கேட்டீங்களா நீங்க? என்ன டாபிக் சொல்லுங்க பாக்கலாம். என்ன டாபிக்? என்ன தெரியுமா, இவ்வளவு நேரம் கேட்கவே இல்ல, வந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம். நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு தான் நீங்க பேசணும். பேசுங்க பாக்கலாம்.
6: நம் வாழ்க்கை
0: நம் கையில்.
6: குடும்பத்தை கொண்டு போனாலே நம்ம வாழ்க்கை நம் கையில்.
0: இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, காலையில இருந்தே நம்ம குமரி பண்பல 101 கேட்டுட்டு இன்னைக்கு என்ன டாபிக் கொடுக்கறாங்களோ அதை

0: நம்ம சூப்பரா அழகா பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா டான் டான் டான் டான் டான் நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட வரணும். ஓகே,
1: விட்டு கொடுக்கணும் மேடம், குடும்பத்துல விட்டு கொடு, விட்டு கொடுத்து நடந்தாலே குடும்பம் சிறப்பா இருக்கும்.
0: சரிங்கம்மா,
1: ராஜேஷ் வேக்கா அழகா சொன்னாங்க.
0: சரி ஓகேம்மா, நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: மக்களின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சியில இதோ இந்த வர்றாங்க தோழி, என்ன சொல்றாங்க இந்த ஸ்நேகிதி, என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே வரீங்க. இன்னைக்கு டாபிக் நீங்களாச்சும் கேட்டீங்களா, இன்னைக்கு என்ன டாபிக்?
7: நம் வாழ்க்கை நம் கை.
0: சூப்பர், அப்படி பேசுங்க பாக்கலாம்.
7: என்ன
0: பாருங்க, இது யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு ஏன்னா அவங்க வந்து அவங்க வாழ்ந்துருவாங்கல்ல. சோ நம் வாழ்க்கை நம் கையில், அத பத்தி பேசுங்களே.
7: எப்படின்னா வெளியில போகும்போது இருக்கலாம், நல்ல வாய் பேசுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ரொம்ப அமைதியா இருக்கணும் வச்சுக்கோங்களா.
0: நீங்க நம்ம நம்ம சரி ஓகே டன். அப்புறம் அமைதியா
7: இருக்கேன் அவங்கள மாதிரி மாத்த பாப்பாங்களா, அப்ப நமக்கு கொண்டு அப்செட் ஆயிடுது. அவங்க குணம் நமக்கு வந்துட கூடாது பாத்தீங்களா, ரொம்ப பொறுமையா அந்த இடத்துல இருக்கிறோம்.
0: ஐயோ, நான் இப்ப வந்து தலைப்பையே வந்து மறந்துருவேன் போலயே நீங்க பேசும்போது. சரி ஓகே, எனிமே வரும்போது நெக்ஸ்ட் வரும்போது கரெக்டா நம் வாழ்க்கை என்ன தலைப்பு குடுக்கறாங்களோ அதை பத்திய செய்தி சொல்ல முடியும்.
7: வெளியில போகும்போது நம்ம மாத்த பாக்குறாங்க,
0: அப்படி சரி ஓகே மாறலப்பா. சரியா ஓகேமா, நன்றி
7: நன்றி.
8: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
0: நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்குல்ல, நேரம் 1:34 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கையில், அதாவது நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா, முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள் முயற்சியின் அர்த்தம் என்னவென்று தெரியும். கரெக்டு தானே, முட்டி மோதக்கூடிய முளைக்கக்கூடிய விதைகளிடம் கேட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, எங்கள் வீட்டில் வந்து டேபிள் ரோஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன். அப்போ அந்த டேபிள் ரோஸில் வந்து டெய்லி நம்ம தண்ணி விடுறது தான். இப்போது அந்த மழை நல்லா ஹெவியாக விழுந்து விழுந்து விழுந்து அதிலிருந்து ஒரு சின்ன செடி கீழே விழுந்து கிடக்குது. அப்போ நான் நேற்றுக்கு என்ன பண்ணேன்னா, அந்த ஐயோ செடி கீழே விழுந்து கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன், பட் ஆனால் வரல என் கையில். அந்த சின்ன கேப்பில் அந்த ரூட் விட்டுருக்கு, அதாவது சின்ன கேப்புக்குள்ளாடி கொஞ்சோண்டு மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்ணுக்குள்ளாடி போய் அந்த வேர் விட்டு அந்த செடியில் ஒரு பூ கூட வந்துருச்சுங்க. ஒரு 4-5 நாள்லேயே ஒரு டேபிள் ரோஸ் ஆல்ரெடி அதிலிருந்து விழுந்திருக்கும், அது மொட்டு இருந்திருக்கும், அப்படியே வந்துருச்சு. அப்போது அந்த செடியால் கூட கீழே அருந்து விழுந்து அந்த செடியால் கூட ஒரு சின்ன ஸ்பேஸ், ஒரு சின்ன இடம் கிடைக்கிற இடத்துல முளைச்சி வேர் விட்டு பூ நம்மளுக்கு தர முடியுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த செடிக்கே எல்லாம் தெரியும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நம் கையில் தானே இருக்குது, ஏன் நம்மளால் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச போறீங்க.

0: மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே. அடுத்த ஸ்நேகிதி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. யாருமா எங்க இருந்து பேசுறீங்கம்மா, சொல்லிடுங்கம்மா. தங்கமே பேசுங்க. ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம், நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை அமைக்கும் போது கண்டிப்பா
0: உங்களுடைய இணைப்பு வந்து சரியாக இல்லை, கரெக்டா கேட்க மாட்டேங்குது.
1: ஒரு ஒரு கூட்டு ஒரு குடும்பங்கிற போது வாழ்க்கை வந்து சரியாக நம்ம அமைக்க தீர்மானிக்கணும். திட்டமிடுதல் முக்கியமானது. ஒண்ணு, எதை எப்படி செய்யணும், எவ்வளவு வருமானம் நமக்கு இருக்கு, இத நம்ம எப்படி திட்டமிட்டு செய்யணும். அது மாதிரி படிக்கும்போது என்னவா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டு ஒற்றுமை என்ற ஒரு பாலத்தை அழகாக அமைத்து குடும்பம் என்ற பாதையை நடத்த வேண்டும். நம் அப்படி வரும்போது நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் வராம இருக்காது. அதை சமாளிக்கும் தன்மை, அதை எவ்வளவு திறமையா கொண்டு போகலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பகுதி செடி, ஒரு சின்ன செடி, அதையும் நம்ம என்ன செய்யலாம், பராமரிக்கனால அது அழகா பூத்து வருது. அது மாதிரி நம்மளுடைய பொறுப்புகள் வந்து எல்லா விஷயத்திலையும் அந்த முட்டி மோதி முளைக்கிற அந்த விதைகளை போலவே நம்மள இருக்கணும். அப்படி இருந்தா வாழ்க்கை அந்த ஆலமரத்தை விட்டு சிறியதாக இருக்கிறது, அது தானே முளைக்குது. அவ்வளவு பெரிய மரத்தை நமக்குட்டார் அப்படின்னா அந்த வாழ்க்கை அது
0: நன்றிமா.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3:02 தேனி நேரம். என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய். நேரம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 1:39 ஆகிவிட்டது. சீக்கிரமா பேசிருங்க. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில ஒரு ஸ்நேகிதி அப்படியே அணைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க கேக்கலாம். கேட்டுட்டு ஒரு பாடல் கேட்க போறோம். வணக்கம். இணைப்பு கட்டாகிவிட்டது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3:02 தேனி நேரம். என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3:02 தேனி நேரம். என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய். நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3:02 தேனி நேரம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய். நம்ம அப்படியே அந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி அப்படியே நோக்கி போயிட்டே இருக்கிறோம். அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம், சீக்கிரமா பேசிடுங்கம்மா. பேசுங்கம்மா.
6: நம்ம வரவு நம்ம செலவழிச்சாலே வாழ்க்கை நம்ம கை.
2: எஸ், சூப்பர்.
6: ஒரு சின்ன தொழிலாவது செய்து கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உணர்ச்சிகளை ஒத்துக்கொள். நம்மளை நம்பி 5 வருமானம் இருக்கணும்.
2: அருமை.
6: அதை வச்சு நம்ம சிக்கனமா செலவழிச்சோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில
2: தான். அருமைமா, சூப்பர்மா. ஒரு லைன்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க.
6: வேற எந்த பிரச்சனையும் வராதுமா.
2: ஓகேமா.
6: ஒரு தேவைக்கும் யாரையும் கையேந்த வேண்டிய தேவையே
2: இல்லை.
6: சிக்கனமா செலவு பண்ணி அதுல ஒரு சேமிப்பும் வச்சுட்டோம்னா இதோட பெட்டர். எப்ப தேவைனாலும் நம்ம அதுல இருந்து நம்ம காசை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம்.
2: நம்மளுடைய வாழ்க்கையை நம் கையில் அப்படின்றத டாபிக்க ரொம்ப அருமையா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, எல்லாமே அடங்கி அழகா ரெண்டு லைன்ல பேசிட்டீங்க. நன்றிமா.
6: சரிமா, நன்றி, நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் சிநேகிதியே. நிகழ்ச்சியில் பேசின எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்ட எல்லா நேர்களுக்கும், முயற்சித்த தோழிகளுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 ஆம்

தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான்

0: கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமை மிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936 ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆம் ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்ல கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பெரியர்களுக்கு ஒரு இசைக்களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவின்

0: பெண்களுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் கூறியுள்ளார்.
1: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ், 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் உங்களுக்கு ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு. மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதேபோன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில்

0: இன்று வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் லடாக் யூனியன் பிரதேசத்திலும் உள்ள 19 மாவட்டங்களில், வடக்கு எல்லையை ஒட்டியுள்ள 46 வட்டாரங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 662 கிராமங்களின் முழுமையான வளர்ச்சிக்காக திறன்மிகு கிராம வளர்ச்சி திட்டமான வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் என்ற திட்டத்திற்கு 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் சுற்றுலா மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துதல், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு, வேளாண்மை, தோட்டக்கலை, மூலிகை செடிகள், மூலிகைகள் சாகுபடி போன்றவற்றை உள்ளடக்கிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குதல், இவற்றின் மூலம் வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் சாலை தொடர்பில்லாத கிராமங்களுக்கு சாலை இணைப்பு வழங்குதல், வீட்டு வசதி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளிட்ட எரிசக்தி, தொலைக்காட்சி, தொலை தொடர்பு இணைப்பு ஆகியவற்றை வழங்குவதும் இந்த திட்டத்தில் அடங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் மக்கள் தொடர்ந்து வசிப்பதற்கு போதுமான ஊக்கங்களை உருவாக்குவதே இதன் முதன்மையான நோக்கமாகும். பாதுகாப்பான, உறுதியான, திறன்மிகு நில எல்லைகள் என்ற தொலைநோக்கு பார்வைக்கான உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வடக்கு எல்லையை தவிர்த்து சர்வதேச நில எல்லைகளை ஒட்டியுள்ள வட்டாரங்களில் கிராமங்களின் விரிவான வளர்ச்சிக்காக 2028-29 நிதியாண்டு வரை சுமார் 6,839 கோடி ஒதுக்கீட்டில் திறன்மிகு கிராமங்கள் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், குஜராத், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், திரிபுரா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதுள்ள திட்ட விதிமுறைகளின் கீழ் ஒருங்கிணைப்பதன் மூலம் அனைத்து பருவ காலங்களிலும் பயன்படுத்தக்கூடிய சாலை இணைப்பு, தொலைத்தொடர்பு இணைப்பு, தொலைக்காட்சி இணைப்பு மற்றும் மின்மயமாக்கல் ஆகிய 4 கருப்பொருள் சார்ந்த பகுதிகளில் அத்தகைய வட்டாரங்களில் உள்ள அனைத்து கிராமங்களையும் முழுமையாக உள்ளடக்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. செழிப்பான, பாதுகாப்பான எல்லைகளை உறுதி செய்வதற்கும், எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும், சிறந்த வாழ்க்கை நிலைமைகளையும் போதுமான வாழ்வாதார வாய்ப்புகளையும் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மேலும் தேசத்துடன் ஒருங்கிணைத்து உள்நாட்டு பாதுகாப்பிற்கு இன்றியமையாத எல்லை பாதுகாப்பு படைகளின் கண்களாகவும் காதுகளாகவும் அவர்களை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says welfare of the poor inspired by Antyodaya driving government policies for the last 12 years. West Bengal set to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana today, marking full coverage of scheme in the country. Delhi High Court issues notices to the Centre and CBSE on alleged discrepancies in board's on-screen marking system. Israel and Iran trade fresh missile attacks on each other, escalating West Asia conflict. Akashvani celebrates completion of 90 years of trust.

0: என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டர் போகுது, ஏதோ ஒரு இதுல ஒரு ஃபயர் ஆச்சுன்னா அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமா தீயணைப்பு கருவிகள் வந்து நிறைய இடங்கள்ல எல்லாமே இருக்குது. அப்ப தீயணைப்பு கருவிகளை எப்படி பயன்படுத்துவது? அப்ப அது பாத்தீங்கன்னா சிம்பிள், ரொம்பவும் இன்னைக்கு எளிதா பிஏஎஸ்எஸ்னு அதிலேயே போட்டிருப்பாங்க. ஒரு தீயணைப்பு கருவி எடுத்து பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்எஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த தீயணைப்பு கருவிகளுக்கும் வகைகள் இருக்கு, தீக்கும் வகைகள் இருக்கு. இப்போ ஏபிசின்னு சொல்லிட்டு மூணு வகையாக தீயை பிரித்து வச்சிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எரிந்து சாம்பலாக போகக்கூடிய எல்லா வகை தீயும் வந்து ஏ வகை தீயை சார்ந்தது. அந்த எரிந்து சாம்பலாக போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர், காகிதம், அடுத்தது வந்து துணி, இந்த மாதிரி எரிந்து சாம்பலாக போகக்கூடிய தீ வகைகளுக்கு தண்ணீரை வந்து சிறந்த தீயணைப்பான். அப்போ அந்த ஏ வகை தீயணைப்பு கருவிகளை பார்த்தீங்கன்னா தண்ணீரும் அதுக்கு தேவையான அழுத்தம் கொடுப்பதற்கு அந்த வாயும் நிரப்பப்பட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி வகை தீ என்பது என்னன்னா, திரவ நிலையில தீபிடிக்கும் மண்ணெண்ணெய், பெட்ரோல் போன்றவை. அடுத்தது சி பார்த்தீங்கன்னா, வாயு நிலையில தீபிடிக்கிற சமையல் எரிவாயு போன்றவை. இந்த ஏபிசியை நான் இப்போ சொன்னேன். டின்னு ஒரு வகை இருக்குது, அது உலோகங்கள் தீபிடித்தா அதை வந்து அணைப்பதற்காக. இப்போ இந்த நீங்க தீயணைப்பு கருவியை பார்த்தா தெரியும், பெரும்பாலும் ஏபிசின்னே போட்டிருப்பாங்க. அந்த தீயணைப்பு கருவிகள் ஏபிசின்னு போட்டிருந்தாலே அது ஏபிசி வகை தீயை அணைப்பதற்கு ஏற்ற கருவின்னு அர்த்தம். அது எப்படி நீங்க பயன்படுத்தணும்னா, அதுலயே பிஏஎஸ்எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. பாஸ் பாஸ் என்ன விளக்குதுன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, பி புல் த பின், இந்த தீயணைப்பு கருவியில ஒரு பின் இருக்கும், அந்த அந்த கருவியில இருந்து அந்த பின்னை வந்து நீங்க எடுத்தாச்சுன்னா அடுத்த என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஏம் த பேஸ் ஆஃப் த ஃபயர், ஒரு தீயின் அடிப்பகுதியில நீங்க வந்து அந்த ஏம் பண்ண வேண்டும், அப்பதான் அந்த தீயை வந்து கட்டுப்படுத்த முடியும். அடுத்தது எஸ், ஸ்குவீஸ் த ஹேண்டில்னு போட்டிருப்பாங்க. ஸ்குவீஸ்னா அதை அழுத்தி தீயை அணைக்க வேண்டும். அடுத்த எஸ் இன்னொரு எஸ் வருது, ஸ்வீப் த ஓஸ். இந்த பாஸ்ங்கிற வார்த்தையை நம்ம மனதில் உள்வாங்கி கொண்டால் ஒரு தீயணைப்பு கருவியை எளிதாக இயக்கலாம்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில், தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: ஆர்கேஜி நெய்.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். திரையிசையில் கேட்கவிருக்கும் பாடலின் படம் அலைகள் ஓய்வதில்லை.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3:02 தென்னி நேரம் என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இசை தென்றல். கேட்பதற்கு முன்
3: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

இசை தண்டல் நிகழ்ச்சியில் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக அபராம பக்தி என துவங்கும் பந்துவராஜி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்த பாடல்.

நேரம் 2:55 25 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 11 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 10 சென்டிமீட்டர், காக்காச்சி 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பாசி மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு வால்பாறை சின்கொனா சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை பாலமூர் கொட்டாரம் களியல் குண்டாரணை கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி புத்தன் அணை திற்பரப்பு சிவலோகம் அடவி நயினார் கோவில் அணை அடையாமடை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு முள்ளங்கினா விளை பாபநாசம் நெய்யூர் சூரலக்கோடு கொளைச்சல் மாம்பழத்துறையாறு ஆனைக்கிடங்கு மயிலாடி கன்னியாகுமரி சேர்வலாறு அணை பெரியாறு கோழிப்போர்விலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செங்கோட்டை திருத்துறைப்பூண்டி பூதப்பாண்டி திருப்பதிசாரம் திருப்பூண்டி தக்கலை ஆரல்வாய்மொழி ஒரத்தநாடு நாகர்கோவில் குழித்துறை முக்கூடல் அணை குருந்தன்கோடு இரண்யேல் மணிமுத்தாறு தேக்கடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை கன்னிமார் கடன அணை வெட்டிக்காடு

0: கலைஞாயிறு ராதாபுரம், கிருஷ்ணகிரி பொள்ளாச்சி தேவாலா, விண்ட்வர்த் கருப்பாநதி அணை, கன்னடியான் அணைக்கட்டு, தென்காசி சிறுவாணி அடிவாரம், ஹோசூர் ராமநதி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கடலூர் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை கரூர் திண்டுக்கல் நாகப்பட்டினம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் இருக்கும். சில இடங்களில் மழைத்தூரல் விழும் வாய்ப்பும் உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 21.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 700.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது காரணமாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பாலம் ரத்து செய்யப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் இது தொடர்பான 700 கோடி ரூபாய் ஊழல் குறித்து தாவேக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க ஆப்கானிஸ்தான் போராடி வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில்

0: இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான பயிற்சி ஆட்டம் தொடங்குவது மழையினால் தாமதமாகியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சின்ன சிரிப்புடன் தொடங்கும் இந்த மாலை பொழுது பெரிய சந்தோஷமாக மாறும் இல்லையா? தேநீர் நேரம், குமரி களஞ்சியம். தேனி நேரம் அப்படியே ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கு வந்துட்டு தேனி நேரம் ஆரம்பமான உடனேயே எல்லா மக்களும் தேநீர் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டான டைம் 3 மணி ஆயிருச்சு. நிறைய பேரோட கையில் தேநீர் இருக்குதா? தேநீர் நேரத்தில் வந்து குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களுடைய சிறப்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு டே. என்ன டே அப்படின்னா, நம்ம வந்து செய்தி தெரியுமாலேயே நம்ம சொல்லிட்டோம், என்னன்னா வேர்ல்டு ஓஷியன் டே, அதாவது உலக கடல் தினம். அதனால இன்னைக்கு வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்தெந்த கடற்கரைகள் ரொம்ப அழகழகா இருக்கு, எந்தெந்த இடத்துக்கு போனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ண போறோம். கூடவே இந்த ப்ரோக்ராம் கேட்டு முடிஞ்ச உடனே வீக்கெண்ட்ல நீங்க ஃபேமிலியை கூட்டிட்டு போக போறீங்க, கரெக்டா? கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாவே மிக அருமையான அழகான ஒரு மாவட்டம் இல்லையா? நம்மளே நம்மளை வந்து அப்படியே மெச்சிக்கிட்டே இருக்கிறோன்ற மாதிரி தான் நம்மளுடைய மாவட்டம். அவ்வளவு குளிர்ச்சியான வெளியிடங்கள்லேருந்து வரும்பொழுது கூட வரவங்களுக்கு கூட இந்த மாவட்டத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு தோணவே தோணாது, ஏன்னா அவ்வளோ அருமையான இடம் இல்லையா கன்னியாகுமரி மாவட்டம். அதன் நீண்ட கடற்கரை மற்றும் 3 கடல்களின் சங்கமம், அதுதான் நம்முடைய கன்னியாகுமரி இல்லையா? 3 கடல்களுடைய சங்கமத்திற்கு பெயர் பெற்றது கன்னியாகுமரி. இங்க என்னென்ன கடற்கரை இருக்கு, அந்த கடற்கரையோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். கூடவே இடையிடையே பாடல்களும் கேட்க போறோம். இதோ உங்களுக்காக ஒரு பாடல் வருது, ரொமோ திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

தேனி நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியெல்லாம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள். அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இன்றைக்கி வந்து கன்னியாகுமரி கடற்கரை, என்னென்ன கடற்கரைகள் இருக்குது, எங்கெங்கே போனால் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி எல்லாருமே போயிருப்போம். இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியூர்லேருந்துலாம் வந்து நம்ம கன்னியாகுமரி பீச்சஸ்லாம் நம்ம போவோம், ஆனால் நம்ம ஊர்லேயே இருந்துக்கிட்டு போகாத மக்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறீங்க. இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் கேட்டதுக்கு அப்புறமா வீக்கெண்டில் கண்டிப்பா நீங்க போய் பார்க்க போறீங்க. இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி கடற்கரை, வங்காள விரிகுடா, அப்புறம் அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகியவையும் வந்து சங்கமிக்கக்கூடிய ஒரு முக்கிய சுற்றுலாத்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இங்கே புகழ்பெற்ற முக்கியமாக சூரிய உதயம் அப்புறம் சூரிய அஸ்தமனம், இதுதான் நம்ம வந்து முக்கியமாக எல்லாருமே அப்படியே பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு அதில் ஒரு டவர் வேற கட்டி வச்சுருக்குறாங்க, போயிட்டு பயங்கர கூட்டமாக இருக்கும், அதில் ஏறி சாடி உட்கார்ந்து அந்த எப்படிடா வந்து சூரிய உதயம் எப்படி வெளியில் வருது சூரியன் அப்படின்றதையும் மறையறதையும் அப்படி பார்க்கறதுக்கு கண்கொள்ளாக ஆச்சுங்க, வேற லெவல்.

அது மட்டுமா இருக்கு. அதுக்கப்புறமா விவேகானந்தர் பாறை ரொம்ப அருமையாக நாங்கள் போகும் பொழுதே அப்படியே அமைதி உள்ளடி போன உடனே மனம் வந்து எவ்வளோ ஒரு மாதிரியாக இருந்தால் கூட ஒரு அமைதிக்கு கொண்டு போய் விட்டுருவோங்க அந்த இடத்துக்கு உள்ளாடி போனீங்கன்னா. அதுக்கப்புறமா திருவள்ளுவர் சிலை, எப்பா என்னோ பெரிய சிலைப்பா அப்படின்ற அளவுக்கு அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்புறம் கண்ணாடி பாலம், கண்ணாடி பாலம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் அப்படி அப்படியே போய் பார்த்துட்டே இருக்கிறோம். இருந்தாலும் கூட அந்த கண்ணாடி பாலத்துக்கு மேலே காலை வச்சோடனே ஐயோ கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே தோணு தானே செய்தது. உங்களுக்கும் தோணுச்சு தானே? எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இல்லைங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே கீழே பார்க்கும் பொழுது அந்த கன்னியாகுமரியோட அந்த பீச், அந்த கடல் என்ன அழகு! அப்பாப்பா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்குறீங்க. கன்னியாகுமரி கடல் அப்படின்னு சொன்னவே முக்கடல் சங்கமம் அப்படி தான் நம்ம சொல்லணும். இங்கே வந்து மூன்று பெருங்கடல்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இணையக்கூடிய அந்த அதிசயத்தை வந்து நம்ம காணலாம் இல்லையா. விவேகானந்தர் பாறை, அப்புறமா திருவள்ளுவர் சிலை, இதை நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாலும் கடலுக்கு நடுவே அப்படி கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த நினைவு சின்னங்களை பார்வையிட பூம்புகார் படகுனர் வந்து அப்படியே நமக்கு அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அதில் போயிட்டு சூப்பராக போய் பார்க்கலாம். அதே மாதிரி சூரிய உதயம் அஸ்தமனம் இதையும் நான் சொல்லிட்டேன். ஒரே கடற்கரையிலேருந்து அப்படியே சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் ரசிக்கக்கூடிய மிக சில இடங்கள் அந்த டவருக்கு மேலே ஏறி பார்க்கும் பொழுது வேற லெவல். அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்க, சங்கமம் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல்.

0: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
1: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல்
0: ECE ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
1: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
1: 0465225390.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:21 ஆகிவிட்டது. இன்னைக்கு தேனி நேரத்துல குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களோட சிறப்புகள் நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஓஷியன் டே, உலக கடல் தினம் இல்லையா. அதனால நம்ம மாவட்டத்தில் உள்ள கடல்கள் என்னென்ன கடல்கள் எங்கெங்க இருக்கு, எப்ப போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படியே கன்னியாகுமரியில் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால்,

சொத்தவிளை பீச்சுக்கு வந்துடலாம். அப்படியே சொத்தவிளை கடற்கரைக்கு வந்துடலாமா? கன்னியாகுமரியிலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இது இருக்குது. இந்த பீச் இருக்குது, ரொம்ப அருமையான பீச்சுங்க. குழந்தைகள் விளையாடவும் குடும்பத்துடன் பாதுகாக்கவும் பாதுகாப்பான நல்ல குட்டி குட்டி பசங்கள்லாம் குளிக்கிறதுக்கு நிறைய. கடல் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இல்லைங்க ஆபத்துலாம் கிடையாதுங்க, ஆபத்தே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரி பண்பலை 101ல சொன்னாங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க. எந்த கடற்கரைக்கு நீங்கள் போனாவும் குழந்தைகள் இருந்தாவும் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, கூடவே வச்சுக்கோங்க, கூடவே நீங்களும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ஓகே. ஆனால் இந்த இடத்துல வந்து குடும்பத்துடன் பாதுகாப்பாக குளிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு ஏற்ற இடமாக இருந்தாலும், ஏன்னா ஆழமற்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா இடத்துலையும் எங்கே இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா நீண்ட மணற்பரப்பை கொண்ட அமைதியான கடற்கரை அப்படின்னா உங்கள் மைண்டில் அப்படி டக் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய இடம் வந்து சொத்தவிளை கடற்கரை. ஒருமுறை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம், தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக நீளமான மற்றும் அமைதியான இயற்கை கடற்கரைகள் ஒன்றுதான் இந்த சொத்தவிளை. கன்னியாகுமரி நகர மையத்திலிருந்து சுமார் 10-12 கிலோமீட்டர் தொலைவில் நாகர்கோவிலுக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது இந்த சொத்தவிளை கடற்கரை. 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறந்து விரிந்துள்ள இந்த கடற்கரை ஆழமற்ற கடற்பகுதி மற்றும் மென்மையான மணற்பரப்பை கொண்ட ஒரு சுற்றுலா பயணிகளை அப்படி பெரிதும் ஈர்க்கக்கூடிய ஒரு கடற்கரை சொல்லப்படுது. சரிங்க, இந்த கடற்கரை பத்தி சொல்லிட்டீங்க, என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இங்க இருக்குங்க அப்படின்னு கேக்குறீங்களா? என்னென்ன இருக்கு அப்படின்னா, நீச்சல் மற்றும் விளையாட்டுகள் இங்க இருக்கு. இங்குள்ள ஆழமற்ற தெளிவான நீர் பாதுகாப்பான நீச்சலுக்கும் கடற்கரை விளையாட்டுகளுக்கும் ஏற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கவனம் தேவை. அடுத்தது அழகான காட்சி. என்ன காட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய அஸ்தமனத்தின் அதாவது சன்செட் அந்த டைம்ல வந்து அடிவானத்தின் அழகை கண்டு ரசிக்க மிக சிறந்த இடம். அப்படியே கன்னியாகுமரியில் என்ன அப்படி டைரக்டா பார்க்கலாம், இங்கிருந்து அப்படியே அந்த அழகை வந்து நீங்க ரசிக்கலாம். அப்புறமா சுற்றுலா வசதிகள். சுற்றுலா மக்கள் வந்து பயணிகள் வந்து ஓய்வெடுக்கு வந்து தமிழக சுற்றுலாத்துறையால் சிறிய குடில்கள், பூங்காக்கள் மற்றும் காட்சி கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் அங்கங்கேயெல்லாம் போய் நிற்கலாம். வேணா நீங்கள் போனீங்கன்னா அப்படியே அங்கே போயிட்டு அழகா உட்கார்ந்து ரெஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, பையா அப்படின்ற திரைப்படத்தின் தான் அருமையான பாடல் உங்களுக்காக.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள்.
5: இதழோர புன்னகையாய்,
6: இதழோர புன்னகையாய்,
5: தேனூரும் பூந்தோட்டமாய்,
6: தேனூரும் பூந்தோட்டமாய்,
5: என்றும் உங்களுடன் உறவாடும்,
6: என்றும் உங்களுடன் உறவாடும்
5: குமரி பண்பலை 101.
6: குமரி பண்பலை 101.

குமரி பண்பலையின் தேநீர் கேட்கலாம் நேர்களே. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள் அதனுடைய சிறப்புகள், அதாவது இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து வேர்ல்டு ஓஷியன் டே, அதனால உலக கடல் தினம்ன்றதுனால

நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன கடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டு அப்படியே ரசித்து போயிட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து கன்னியாகுமரி கடற்கரைக்கு போகணும். அதுக்கப்புறமா அப்படியே எங்கே வந்தோம், சொத்தவெளிக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நான் வந்து முட்டம் போயிடலாம். முட்டை போயிடலாமா? முட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோவிலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. இந்த முட்டம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாறைகள் நிறைந்த கடற்கரை என்பதால் மிகவும் அது எப்படி இருக்கும் தெரியுமா, கம்பீரமாக தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கடற்கரை, ரொம்ப அழகான ஒரு கடற்கரை, ஒரு அழகிய கடற்கரை கிராமம் அப்படின்னா முட்டத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம். பாறைகள் நிறைந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கடற்கரை பல திரைப்படங்களின் படப்பிடிப்பு தளமாகவும் விளங்கியிருக்கு. கரெக்டு தானே? ஒரு முறை கூட முட்டை வந்து கொஞ்சம் கூட கிளியரா தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள முட்டம் கடற்கரை பாறைகள் நிறைந்த இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலம் இல்லையா. இது கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலும், அப்படியே கரெக்டா இவ்வளவுதான் அப்படிலாம் நீங்க மெஷர் பண்ணக்கூடாது, அப்ராக்சிமேட்டா கரெக்டா இருக்கும். சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாறைகள் முதலே சொல்லிட்டோம், முட்டம் அப்படின்னு அவன் எல்லாருக்கும் ஞாபகம் வருது பாறைகள் அப்படிதான். பிரம்மாண்டமான பாறைகள் மீது அலைகள் அப்படியே மோதி சிதறும் காட்சி, கண்கொள்ளா காட்சிப்பா, கண்டிப்பா போய் பார்க்கணும். அப்புறமா வந்து கலங்கரை விளக்கம் இருக்கு. முட்டம் கடற்கரையின் பழமையான கலங்கரை விளக்கம் பார்வையாளர்களை வந்து வெகுவா அப்படியே சூப்பரா ஈர்க்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்புறமா திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். பிரபல தமிழ் திரைப்படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க, இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன். கடலோர கவிதைகள் அப்படின்ற படம் வந்து இங்க தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா சூரிய அஸ்தமனம், அதாவது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் போயிட்டு அந்த சன்செட் அங்கே மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை முட்டத்துலேயும் போயிருந்து அப்படியே ஒழிச்சு பார்க்கலாம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக சிறந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்கக்கூடிய இடங்கள் ஒன்று தான் இந்த முட்டம். இங்குள்ள மக்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் பிடித்தல். இங்குள்ள மக்களின் மிக முக்கிய தொழில் மீன் பிடித்தல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே நேர்களே, அப்படியே நம்ம முட்டத்துக்கு போயிட்டோம். இப்போ அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம், வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வழிகாட்டுதலில்
5: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ்,

0: சர்க்கரை நோய் மருத்துவம்,
1: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
0: உலகத்தரத்தில் லேப் வசதி,
1: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
0: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
1: கால் 790-447-3872.
2: வானொலிக்கு அகவை 90, மக்களின் குரலோசை.
3: என் பேர் சுகந்தி சந்திரசேகரன், நான் கருங்காலி விழை. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆலிந்து ரேடியோ எஃப்எம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுனா ஒரு 10-11 வயசுலேருந்தே நான் கேட்டுட்ருக்கோம். முதல்ல இருந்தே நான் அந்த கடிதம் மூலமாக நீலா கங்கா மேடம் இருக்கும்போது, நயனார் சார் இருக்கும்போதெல்லாம் நான் பேசியிருக்கேன், பாடியிருக்கேன். அது ரொம்ப நாள் கழித்து அறிவொளி இயக்கங்கிற ஒரு திட்டம் வந்துச்சு. அந்த திட்டத்தில் வந்து நான் வந்து நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன், நிறைய பாட்டு பாடியிருக்கேன். அந்த எழுத்தறிவு தெரியாத அந்த பாடல்கள் வந்து அந்த நாளில் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகலை அந்த பாட்டெல்லாம் நான் பாட்டினதான் அடிக்கடி போட்டு கணிப்பேங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இடையில நெகிழி பற்றி வேற நான் பேசியிருக்கேன். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ 90வது வருடத்தை எட்டியிருக்கு. இன்னும் பல பல 100, 150, 200 இப்படி போயிட்டே இருக்கணும். எனக்கு இந்த ஆல் இந்தியா ரேடியோ காலையில் நான் எந்திரிச்ச உடனே நான் போடுற 3 மணினா நான் ரேடியோ போட்டுருவேன். போட்டுட்டு தான் அடுப்பு பற்ற வைப்பேன். நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அதாவது அதிரசம் அச்சமுறுக்கெல்லாம் போடுவேன், போட்டு கொடுப்பேன். அப்போ இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே தான் நான் இருப்பேன். இப்போ இடையில கொஞ்ச நாளாவது அந்த மங்கள இசையெல்லாம் போடலை. இப்போ வந்தே மாதிரம் அதை தொடங்க பாட்டு 9 மணினா நம்ம பாட்டு வந்துடும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி, என்னுடைய தோழன்னு சொல்லலாம், என்னுடைய ரத்தத்தோட ஊர்னது ஆல் இந்தியா ரேடியோ எஃப்எம் தான். எனக்கு இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த ஆல் இந்தியா ரேடியோ அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்குல்ல. நேரம் 3:44 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து தேர் நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களின் சிறப்புகளில் நம்ம வந்து கன்னியாகுமரி பீச்சஸ், கன்னியாகுமரி கடற்கரைகள் பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சிகிட்டு இருக்கிறோம்.

அடுத்தது என்ன கடற்கரை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அடுத்தது வந்து அப்படியே முட்டத்துலேருந்து லெமூருக்கு வந்துடலாமா? லெமூர் கடற்கரை தான் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள ஒரு மறைவான மற்றும் அமைதியான கடற்கரை. அப்புறமா இயற்கை ஆர்வலர்களுக்கும் அமைதியை விரும்புபவர்களுக்கும் இது ஒரு அருமையான சுற்றுலாத்தலம் அப்படி நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும். கன்னியாகுமரி மாவட்டம் கணபதிபுரம் பேரூராட்சி பகுதியில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை தான் இந்த கடற்கரை. இது நாகர்கோவில் நகரிலிருந்து ஒரு சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. நீல கடலும் நீல மணல் பரப்பை கொண்ட கடற்கரை. இந்த கடற்கரையின் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம், குட்டி மாலத்தீவு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். 1000 கால் பொழிமுகம் என்ற பெயர்களாலும் இந்த கடற்கரை அழைக்கப்படுகிறது. பேச்சுப்பாறை அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்காக திறந்து விடப்படும் தண்ணீர் கடல்ல கலக்கக்கூடிய ஒரு கடற்கரையில லெமூர் கடற்கரையும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப கவனமா இருக்கணுங்க இந்த கடற்கரை அப்படின்னு சொன்னோன்னே. ஏன் அப்படின்னா, ஏங்க எல்லா கடற்கரையும் ரொம்ப கவனமாக தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட, இந்த கடற்கரையை போகும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு அழகு இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக ஆபத்தும் நிறைந்ததாக இருக்கிறது இந்த லெமூர் கடற்கரை. லெமூர் அப்படின்ற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பழங்காலத்தில் கன்னியாகுமரிக்கு தெற்கே நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய லெமூரியா கண்டத்தின் நினைவாக இந்த பகுதிக்கு லெமூர் அப்படின்ற பெயர் ஏற்பட்டிருக்கு. இங்கே அடிக்கடி கடல் சீற்றம் ஏற்படுவதனாலையும் ஒரு ஒரு சூறை காற்று அடிக்கடி வீசுறன்றாலும் ராட்சச அலைகள் பல நேரங்களில் அருகில் உள்ள குடியிருப்புகளில் கூட அப்படியே நுழைஞ்சிட்டு அப்படியே கெஸ்ட் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்களாமா. லெமூர் கடற்கரையில் வந்து கடல்

சாதாரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி கால் நனைக்கவோ குளிக்கவோ முடியாதுங்க. அது நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். போகலாம், நம்ம போயிட்டு காலெல்லாம் நினைக்கலாம். இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். கடல் அலை வந்து ரொம்ப தூரத்தில் தானே இருக்குது, ஒன்றும் பண்ணாதே அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் நிற்கக்கூடாது. கடற்கரையில் இருந்தாலும் கூட திடீர் திடீர் அப்படின்னா கடல் அலைகள் மிக உயரமாக சீறி

மிக உயரமாக சீறி எழுந்து கரைக்கு வந்துவிடும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இந்த கடற்கரைக்கு, அதாவது லெமூர் கடற்கரைக்கு போகும்போது, எல்லா கடற்கரையும் நீங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக இருந்தாலும் கூட இங்கே கொஞ்சம் கூட கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இருந்த ஒரு பாட்டு உங்களுக்காக.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங் விளம்பரதர நிகழ்ச்சி. இன்றைக்கி வந்த தேனி நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடற்கரைகள் என்னென்ன கடற்கரைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது வந்து தேங்காப்பட்டினம் கடற்கரை. இது வந்து மக்கள் கூட்டம் வந்து குறைவாகவும் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் இருப்பதால் கோவா கடற்கரை மாதிரி ரொம்ப ஒரு அந்த உணர்வை தருமா இந்த கடற்கரை. இந்த தேங்காப்பட்டினம் கடற்கரை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைங்குளம் கிராமத்தில் உள்ள இந்த கடற்கரை ஒருபுறம் கடலும் மறுபுறம் தாமிரபரணி ஆறும் கடலில் கலக்கக்கூடிய முகத்வாரமும் அமைந்துள்ள அழகான இயற்கைகளில் கொஞ்சம் இடம்தான் இந்த தேங்காப்பட்டினம் கடற்கரை. இப்படி கூட சொல்லலாம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரபிக்கடல் கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமைதியான மற்றும் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலமே தேங்காப்பட்டினம் கடற்கரை அப்படின்னு சொல்லிக்கலாம். தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கக்கூடிய முகத்வார பகுதியும் அடர்ந்த தென்னந்தோப்புகளும் இந்த கடற்கரையின் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தென்னஞ்சோலை வந்து கடற்கரை முழுவதும் வரிசையாக அடர்ந்த தென்னை மரங்கள் சூழ்ந்து காணப்படுவதால் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கடற்கரை. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாங்க, நம்ம ஊருடைய சிறப்புகள், நம்மளுடைய கடற்கரைகள் இன்னும் நிறையவே இருக்கானா. நம்மளுக்கு நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக வட்டைக்கோட்டை இருக்கு, அதுக்கப்புறமா குளிச்சல் இருக்கு, இப்படி நிறைய பீச்சஸ் இருக்கு நம்ம ஊர்ல. இது வந்து நிறைய மக்கள் நம்ம ஊரில் இருந்துட்டும் கூட பார்க்காத நிறைய மக்கள் இருப்பாங்க. வீட்டில் வேலை வேலை வேலை, பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த கிச்சனுக்குள்ளாடியே உட்காந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இந்த வாரம் நீங்கள் கேட்டீங்க, இந்த வீக்கெண்ட்லாம் நீங்கள் போய் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஓகே நேர்களே,

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: இதுவரை தேனி நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களின் சிறப்பு அம்சங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நான் கிளம்புற டைம் வந்துருச்சு, அதனால நேர்கள் எல்லாருக்கும் டட்டா பாபாய் சொல்லிடலாம். டட்டா பாபாய் நேர்களே, இதுவரை உங்களோட ஆர்ஜே பிருந்தாஜி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டார் ஒபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டி.

0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இப்போது உங்களோடு பயணிக்கவிருப்பது அறிவிப்பாளர் எஸ் தங்க பிரியங்கா. இப்போது கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் 3 பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவி எஸ் பாஹிமா முர்சிதா அவர்களின் உரை கேட்கலாம்.
4: வணக்கம். என்னுடைய பெயர் பாஹிமா முர்ஷிதா. நான் தென் திருவிதாங்கூர் இந்து கல்வியியல் கல்லூரியில் இறுதியாண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். வானொலியின் 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்னும் தலைப்பில் நான் எழுதிய கட்டுரையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முன்னுரை: வானொலி என்பது அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒரு இன்றியமையாத பொருளாகும். இது ஒலி ஆற்றலை மக்களிடையே நேரடியாக கொண்டு சேர்த்து மக்கள் பயனடைய செய்கிறது. இதன் பயன்கள் மக்களிடையே அடுக்கிக் கொண்டே போகலாம். வானொலியின் வரலாறு: வானொலி என்பது மாக்கோனி என்ற இத்தாலிய அறிவியல் அறிஞரால் 1895 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அறிஞர் மக்கள் பயனடைவதற்காக வானொலியை கண்டுபிடித்தார். இது இந்தியாவில் 1927 ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இது பல முற்போக்கு சிந்தனைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறது. வானொலியின் அமைப்பு: வானொலி என்பது ஒரு பெட்டி போன்ற அமைப்பாகும். தற்பொழுது அது பலவிதமாக அமைக்கப்படுகிறது. இதில் ஒரு முக்கிய செயல் என்னவென்றால், இது ஒலி அலைகளை மின்காந்த அலைகளாக மாற்றி அதை மக்களுக்கு நேரடியாக வானொலி மூலம் கொண்டு சேர்க்கிறது. இதில் இருக்கும் முக்கிய பாகங்கள் ஒலிபெருக்கி, ஒலி இணைப்பி, அலைப்பெறி, ஒலி கட்டுப்படுத்தி, ஆண்டனா, ஒலி சேகரிப்பான். கலாச்சாரத்தின் வானொலியின் பங்கு: கலாச்சார நிகழ்வுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் வானொலி முக்கிய பங்கு வகிக்கிறது. நமது நாட்டின் பண்பாட்டு நிகழ்வுகள், கலை திருவிழா நிகழ்ச்சிகள், கலாச்சார சொற்பொழிவுகள், பண்பாட்டு நெறிகள், நாட்டின் கலாச்சார ஒழுங்குபாடுகள் போன்றவற்றை மக்களிடையே ஒலி மூலம் கொண்டு சேர்ப்பது ஒரு வரப்பிரசாதமாகும். கலாச்சாரத்தை பேணும் வானொலி பெட்டி: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சிகள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் வானொலி மூலம் நல்ல முறையில் பயன்பெறுகின்றனர். பெண்கள் பெரும்பாலும் சமையல் குறிப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, தற்காப்பு முறைகள், பொது அறிவு வினாக்கள் மற்றும் அரசு தேர்வு தகவல்களை வானொலி மூலம் கற்கின்றனர். குழந்தைகள் கல்விக்கான தகவல்கள், கதைகள், பொது அறிவு தகவல்கள் போன்றவற்றை வானொலி மூலம் கேட்டு அறிகின்றனர். இது ஒரு வரப்பிரசாதம் என்பது நாட்டின் கல்வி வளர்ச்சி முன்னேற்றத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம். வானொலி ஒரு கேட்கும் ஆசிரியர். வானொலி ஒரு ஒலி புத்தகம். விவசாயத்தில் வானொலியின் பங்கு: இது எந்தவித கம்பி இணைப்பும் இல்லாத ஒன்று, எனவே இதை வயலில் வேலை செய்யும் போது எளிதாக கொண்டு செல்லலாம். மேலும் இது வேலை பழுவை ஒலி மூலம் குறைக்கிறது. விவசாயிகள் விதை விதைப்பு முறைகள், உயிரி பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்பு, விவசாய முறைகள், பயிர்காப்பு முறைகள், வேளாண் துறை தொழில்நுட்பம், விவசாய ஊக்கத்தொகை, உழவர் சந்தை தகவல்கள் போன்ற முக்கிய தகவல்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் எளிய முறையில் பயன்பெற உற்ற நண்பனாய் திகழ்கிறது. விவசாயின் உற்ற நண்பன் வானொலி பெட்டி. விவசாயின் வழிகாட்டி வானொலி. அவசர கால உதவிகள்: பேரிடர் காலங்களில், மின்சாரம் இல்லாத காலங்களில், வீட்டில் தொலைபேசி, தொலைக்காட்சி பெட்டி இல்லாத காலகட்டத்தில் வானொலி ஒரு வரப்பிரசாதமே. இது அவசர கால நிகழ்வுகளான வெள்ளப்பெருக்கு, நிலநடுக்கம்,

0: சுனாமி, புயல் போன்ற பேரிடரில் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் பற்றிய தகவல்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு போய் சேர்க்கிறது. வானிலை பற்றிய தகவல்களை மக்களுக்கு அன்றாடம் கொண்டு போய் சேர்க்கிறது. இது பேரிடர் காலங்களில் இன்றியமையாத ஒன்று. பேரிடரிலும் மக்களை இணைக்கும் சாதனம் வானொலி. வானொலியும் தேசபக்தியும். வானொலி என்பது நமது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே மாக்கோனி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு இன்றியமையாததாக சுதந்திரத்தில் திகழ்ந்துள்ளது. சுதந்திரத்திற்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்கள் நாட்டின் நிலை மற்றும் போராட்டம் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிவித்து மக்களை ஒரு விடுதலை போராட்ட சிறுத்தைகளாக மாற்றிய ஒரு மந்திர பெட்டி வானொலியே. இது இல்லை என்றால் சுதந்திரம் அடைவது அன்றைய காலம் கேள்விக்குறியே. விடுதலை போராட்டத்தில் நம் நாட்டு மக்களை ஒலியின் மூலம் இணைத்த மந்திர பெட்டி வானொலி. வானொலியும் அறிவியல் படைப்புகளும். வானொலி மூலம் நிறைய அறிவியல் படைப்புகள் மக்களை வந்தடைந்தன. இதில் பேசப்படும் அறிவியல் சிந்தனைகள், விண்வெளி ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் மக்களை, பெரும்பாலும் இளைஞர்களை சிந்திக்க தூண்டி பல கண்டுபிடிப்புகளை கண்டறிய வழிவகுக்கிறது. வானொலி அறிவியலின் ஒரு வரப்பிரசாதம். அறிவியல் நுட்பங்கள், அறிவியல் கோப்புகள், அறிவியல் வினாடி வினா போட்டிகள் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது. முடிவுரை: வானொலி ஒரு வரப்பிரசாதமே என இக்கட்டுரையில் தெளிவு பெற காணலாம். இது மக்களை ஒலி மூலம் ஒன்றிணைத்து அறிவு மூலம் செயல்பட வைக்கிறது. ஒலியாற்றல் மூலம் உலகையே ஒன்றிணைக்கலாம் என நிரூபித்த அறிவியல் கண்டுபிடிப்பாகும். வானொலியில் வரும் ஒலியை மக்களின் எதிரொலியாக மாற்றும் சாதனம் வானொலி. நன்றி.
1: இதுவரை ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் 3ம் பரிசு பெற்ற எஸ் பாஹிமா முர்சிதா அவர்களின் உரை கேட்டீர்கள்.

0: வானொலிக்கு அகவை 90 மக்களின் குரலோசை.
1: நான் நாராயண பெருமாள், ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர். வானொலிக்கு 90 வாழ்த்துக்கள். நான் சின்ன வயதிலிருந்தே வானொலி கேட்டு வருகிறேன். அப்போதிருந்தே செய்திகள், பாடல்கள், ஒலிச்சித்திரம் இவைகளை கேட்டு வந்தேன். பத்திரிகைகள் வராத கிராமங்களில் பணியாற்றும் போது கூட வானொலியின் மூலம் நாட்டு நடப்புகள் செய்திகள் தெரிந்து கொண்டேன். வெளியூருக்கு சென்று பணியாற்றும் போது தனிமையை தீர்த்து வைத்தது வானொலி தான். கூடவே ஒரு நண்பன் இருக்கிற மாதிரி ஒரு திருப்தி இருந்தது. திருமணத்திற்கு பின் என் மனைவிக்கும் வானொலி கேட்பதில் ஆர்வம் இருந்ததால் காலையில் இழந்தவுடனே வானொலியை ஆன் பண்ணி இருவரும் பணிக்கு கிளம்பும் வரையிலும், அதாவது வீட்டு வேலைகள் மற்றும் குழந்தைகளை பள்ளிக்கு கிளப்பும் பணிகளை சேர்த்து வானொலியும் கேட்டு கொண்டே புறப்படுவோம். வேலையின் அலுப்பு தெரிவதில்லை. வானொலி எங்களுக்கு ஒரு டைம் கீப்பர். இன்று ஒரு தகவல் வந்துவிட்டது எனில் காலை 8:30 மணி ஆகிவிட்டது என தெரிந்து கொள்வோம். பணியில் இருந்து திரும்பி வந்த பிறகும் இரவு படுப்பதற்கு முன் பழைய பாடல்கள் நிலா முட்டம் இரவின் மடியில் கேட்போம். வானொலியில் பழைய பாடல்கள் கேட்பதினால் நான்

0: முழுவதும் வேலை செய்து களைத்திருந்தாலும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கிடைத்தது. தொலைக்காட்சிகள் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் பார்த்தாலும் வானிலையில் பழைய பாடல்கள் கேட்பதில் நான் மகிழ்ச்சி உள்ளது. மற்றும் வானொலியில் கேட்கும் செய்திகள் தான் முழுமையான நம்பிக்கையும் தருகிறது. இப்பேற்பட்ட வானொலிக்கு 90 ஆண்டுகள் ஆகிறது. மேலும் மேலும் வானொலியில் பணிகள் பல்லாண்டு சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 4:13. காதுகளை வருடி இன்னிசை மீட்ட ஆரம்பமாகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் மணிஷர்மா இசையில் விஜய் யேசுதாஸ் முகேஷ் பாடிய மாப்பிள்ளை பட பாடலை கேட்கலாம்.

ஆர்கேஜி நெய். திரையிசையில் இனி சுந்தரபாண்டியன் படத்திற்காக மோகன்ராஜன் வரிகளில் என் ஆர் ரகுநந்தன் இசையில் ஆனந்த் அரவிந்தக்ஷன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 4:24. குமரி பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திற்காக யுக பாரதி வரிகளில் டி இமான் இசையில் சிவகார்த்திகேயன் அந்தோணிதாசன் பாடிய பாடலை கேட்கலாம்.
4: சில்லாவோ திண்டுக்கல்லே சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 500,000 நினைச்சுக்கிட்டு

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: குமரி பெருமலை நூற்று ஒன்றில் நேர்கள் கேட்டு ரசித்தது திரை இசை.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று மாலை 5:30 நடுவூர்கரை அருள்மிகு சிவசக்தி திருக்கோவில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்க தவறாதிய நேயர்களே.

காட்டலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேயர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: यहां तक कि मैसूर के महाराज ने तो उन्हें इनाम में दो हाथी तक दिए।
1: राजा रवि वर्मा ने केवल राजा महाराजाओं के चित्र ही नहीं बनाए बल्कि आम लोगों के चित्र भी बनाए और सबसे अधिक चित्र बनाए देवी देवताओं के, भागवत और पुराणों के। कवि कालिदास की कृति शाकुंतलम पर आधारित उन्होंने कई चित्र बनाए जिनमें से एक चित्र को तो विदेशों में भी खूब प्रशंसा मिली। ये चित्र था राजा दुष्यंत को प्रेम पत्र लिखती शकुंतला का। इस चित्र को अंग्रेज विद्वान सर मोनियर विलियम्स ने देखा तो वो बहुत प्रभावित हुए। सर मोनियर विलियम्स ने कवि कालिदास के नाटक शाकुंतलम का पहली बार अंग्रेजी में अनुवाद किया था। वो इस चित्र को अपने अनुवाद के मुख पृष्ठ पर छापना चाहते थे। इसके लिए उन्होंने रवि वर्मा से अनुरोध किया कि इस चित्र को छापने की उन्हें अनुमति दें। रवि वर्मा ने अनुमति दे दी। इस चित्र के मुख पृष्ठ पर छपने से इसकी देश विदेश में खूब प्रशंसा हुई और किताब भी खूब बिकी।
2: अभी आप सुन रहे थे कार्यक्रम राजा रवि वर्मा, और अब इसी के साथ हम आज के उमंग कार्यक्रम को विराम देने की आज्ञा चाहेंगे। तो अपने मित्र अजीत
3: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग।
5: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 17 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இப்போது கேட்கலாம்
3: பாரத பிரதமர்.

ஸ்ரீ கிருஷி அம்தானி பீமா யோஜனா பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். கிருஷி அம்தானி பீமா யோஜனா என்பது பெரும்பாலும் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தை குறிக்கிறது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை சார்ந்த பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் போன்ற காப்பீட்டு திட்டங்களை குறைத்து ஏப்ரல் 2016 இந்திய அரசு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. எனவே தற்போது கிருஷி அம்தானி பீமா யோஜனா என்பது இந்தியாவில் விவசாய காப்பீட்டுக்கான அரசாங்கத்தின் முதன்மை திட்டமாகும். இயற்கை பேரிடர்கள் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு தீங்கு விளைவித்தால் அவர்களுக்கு மலிவு விலையில் பயிர் பாதுகாப்பு மற்றும் நிதி நிலைத்தன்மையை வழங்குவதே இந்த வேளாண் காப்பீட்டு திட்டத்தின் நோக்கமாகும். பயிர் இழப்புக்கு அதிகபட்ச இழப்பீடு வழங்குவதோடு பிரீமிய சுமையை குறைப்பதிலும் இது கவனம் செலுத்துகிறது. கிராமப்புற வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த இது ஒரு பயனுள்ள திட்டமாகும். பிரீமியத்தில் விவசாயி பங்களிப்பு கணிசமாக குறைக்கப்படுகிறது. அதாவது காரிஃப் பயிர்களுக்கு 2%, ராபி பயிர்களுக்கு 1.5% மற்றும் வணிக பயிர்களுக்கு 5%. விவசாயிகள் தங்கள் பயிர்களை காப்பீடு செய்ய உரிய காலக்கெடுவுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாகவும் அல்லது வேளாண் அதிகாரிகள் மூலமாகவும் சமர்ப்பிக்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர் காப்பீடு செய்யப்பட்ட நிலத்தில் ஒரு விவசாயியாகவோ அல்லது பங்குதாரராகவோ இருக்க வேண்டும். செல்லுபடியாகும் நில உரிமை சான்றிதழ் அல்லது குத்தகை ஒப்பந்தம் தேவை. காப்பீட்டு தொகை பரிந்துரைக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பிக்கப்பட வேண்டும். கிருஷி அம்தானி பீமா யோஜனா பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவுடன் தொடர்புடைய ஒரு திட்டமாகும். இதன் கீழ் விவசாயிகள் இயற்கை சீற்றங்கள், பூச்சிகள் மற்றும் நோய்களால் ஏற்படும் பயிர் இழப்புகளுக்கு காப்பீடு பெற முடியும். விவசாயிகளுக்கு போதுமான நிதி பாதுகாப்பை வழங்குவதிலும் இந்தியாவில் காலநிலை அபாயங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளின் பாதகமான தாக்கங்களுக்கு விவசாயத்துறையின் மீள்தன்மையை அதிகரிப்பதிலும் இது மிக முக்கியமானது. 2026 அதாவது இந்த ஆண்டிலும் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படும். எனவே விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதிகாரப்பூர்வ PMFBY இன் இணையதளம் https://pmfby.gov.in/

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். குமரி பண்பலை 101 சார்பாக வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் வினாடி வினா போட்டி, அதாவது குயிஸ் காம்படிஷன் இறுதி சுற்று கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாணவர் செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொண்டு போட்டிக்கான விதிமுறைகள் சொல்லப்படுகின்றது. முதலாவதாக இங்கே 4 டீம், டீம் ஏ, டீம் பி, டீம் சி, டீம் டி, 4 அணிகள் பங்கு கொள்கின்றன. நாம் 2 விதமான கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்போம். ஒன்று கிளாக் வைஸ் மூலமாக முதல் சுற்று, இரண்டாவது சுற்று ஆன்டி கிளாக் வைஸ் மூலமாக கேட்போம். நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முதலாவதாக நீங்க பதில் சொன்னால் அதற்கு 2 மதிப்பெண் வழங்கப்படும். அந்த டீம் பதில் சொல்ல தவறும் பட்சத்தில் அடுத்த டீம் அந்த கேள்விக்கான பதிலை சொன்னால் அவர்களுக்கு 1 மதிப்பெண் கொடுக்கப்படும். இதுதான் போட்டிக்கான விதிமுறை. ஒரு அணியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு அணிக்கு நம்ம 3 பேர் வீதம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். 3

0: சேர்ந்து அந்த பதிலை தயார் பண்ணி நீங்கள் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாணவ செல்வங்கள் டீம் ஏ
1: ஆர் ரக்ஷினி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோணம்.
2: ஆர் எஸ் ஐஸ்வர்யா ஜானு, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
3: எம் எஸ் பவித்ரா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
0: டீம் பி
4: ஜே ஆக்னல் ஜென்ஸ்லின், எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நாகர்கோயில்.
5: வசந்த பிரியா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
6: எம் வி லக்ஷ்மி, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நாகர்கோயில்.
0: டீம் சி
7: ஆண்டன் ஷேபா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
8: எஸ் காயத்ரி, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
9: பி எஸ் மீரா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
0: டீம் டி
10: ஐ எஸ் ஆதிரா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நாகர்கோயில்.
11: ஏ மீனாட்சி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோணம்.
12: ஆர் பி சண்முகவேணி, மண்டே மார்க்கெட்.

0: நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக டீம் ஏ க்வெஸ்சன் வந்து, அகில இந்திய வானொலி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது?
1: 1936.
0: சரியான பதில். டீம் ஏ 2 marks. இரண்டாவது கேள்வி, இரண்டாவது டீம் பி டீமுக்கு, ஆகாஷ்வாணி என்ற சொல்லின் பொருள் என்ன?
1: வாய்ஸ் ஃப்ரம் த ஸ்கை.
0: சரியான பதில். டீம் பி 2 marks. அடுத்த கேள்வி, மூன்றாவது டீம் அதாவது டீம் சி க்கு, இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற பெயர் வழங்கியவர் யார்?
1: ரவீந்திரநாத் தாகூர்.
0: டீம் சி 2 marks. டீம் டி அடுத்த கேள்வி, அகில இந்திய வானொலி எந்த அமைச்சகம் கட்டுப்படுத்துகிறது?
1: மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்.
0: சரியான பதில். டீம் டி 2 மதிப்பு. நம்முடைய முதல் சுற்று முடிவடைந்தது. இரண்டாவது சுற்று டீம் டி யிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. தூர்தர்ஷன் மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ இணைந்து நடத்தும் அரசு அமைப்பு எது?
1: பிரசாத் பாரதி.
0: சரியான பதில். டீம் டி 2 மதிப்பு. அடுத்த கேள்வி டீம் சி க்கு, எஃப்எம் வானொலி ஒலிபரப்பில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் அலைவரிசை வரம்பு என்ன?
1: 101.
0: தவறான பதில்.
1: 88 to 108 Hz.
0: சரியான பதில். 0.88 MHz to 108 MHz. டீம் பி க்கு 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் பி க்கு, வானொலி ஒலிபரப்பில் ஒலி அலைகளை மின்சார சிக்னல்களாக மாற்றும் கருவி எது?
1: மைக்ரோபோன்.
0: சரியான பதில். டீம் பி 2 மதிப்பெண். அடுத்து டீம் ஏக்கான கேள்வி, வானொலி ஒலிபரப்பில் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலைகள் எவை? அடுத்த டீம்
1: எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்.
0: எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்பது சரியான பதில். டீம் டி கெட் 1 marks. அடுத்து டீம் ஏக்கான க்வெஸ்சன், ஆல் இண்டியா ரேடியோ நிலையங்கள் அதிகம் உள்ள இந்திய மாநிலம் எது?
1: மத்திய பிரதேஷ்.
0: தவறான பதில்.
1: உத்தரப்பிரதேஷ்.
0: உத்தரப்பிரதேஷ் என்பது சரியான பதில். டீம் பி 1 mark. அடுத்த கேள்வி டீம் பி க்கு, விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பும் ஆல் இண்டியா ரேடியோ சேவை எது?
1: கிசான் வாணி.
0: கிசான் வாணி என்பது சரியான விடை. டீம் பி 2 marks. உலக வானொலி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? டீம் சி
1: பிப்ரவரி 13.
0: பிப்ரவரி 13 சரியான பதில். டீம் சி 2 marks. அடுத்து டீம் டி க்கான கேள்வி, உலக வானொலி தினத்தை அறிவித்த சர்வதேச அமைப்பு எது?
1: யுனைடெட் நேஷன்ஸ்.
0: தவறான பதில். அதனுடைய அமைப்பினுடைய பெயர் என்ன? உலக வானொலி தினத்தை அறிவித்த சர்வதேச அமைப்பு எது?
1: ஐநா சபை.
0: தவறான பதில்.
1: யுனெஸ்கோ.
0: சரியான பதில். டீம் பி 1 மதிப்பெண். அடுத்து டீம் டி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோ அதிகாரப்பூர்வமாக ஆகாஷ்வாணி என எந்த ஆண்டில் மாற்றப்பட்டது?
1: 1956.
0: தவறான பதில்.
1: 1957.
0: சரியான பதில். அடுத்த சுற்று, எந்த இந்திய சுதந்திர போராட்டம் ரகசியமாக செய்திகளை பரப்ப வானொலியை பயன்படுத்தியது? டீம் டி, எந்த இந்திய சுதந்திர போராட்டம் ரகசியமாக செய்திகளை பரப்ப வானொலியை பயன்படுத்தியது?
1: குவிட் இந்தியா மூமெண்ட்.

0: சரியான பதில் டீம் டி, 2 மார்க்ஸ். பிரசார் பாரதி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? டீம் சி
1: 1920.
0: தவறான பதில். டீம் பி
1: 1987.
0: தவறான பதில்.
2: 1997.
0: டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, இந்திய திரைப்பட மற்றும் ஒலிபரப்பு காப்பகங்களுக்காக தேசிய அருங்காட்சியகம் அமைந்துள்ள நகரம் எது?
1: மும்பை.
0: மும்பை என்பது சரியான பதில். டீம் பி 2 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் ஏக்கு போர்களின் போது தேசபக்தி பாடல்களை ஒளிபரப்பி பிரபலமான ஆல் இந்திய ரேடியோ நிகழ்ச்சி எது?
1: ஜெய்மாலா.
0: சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் ஏ வானொலி அலைகள் பூமியின் மேற்பரப்பை சுற்றி வளைந்து செல்ல உதவும் இயற்பியல் நிகழ்வு எது?
1: ரிஃப்ராக்ஷன்.
0: டிஃப்ராக்ஷன் என்பது சரியான பதில். டீம் பி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் பி க்கானது மாணவர்களுக்கான கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் ஆல் இந்திய ரேடியோ சேவை எது?
1: யுவாணி.
0: தவறான பதில். ஜியாவாணி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, டீம் சி க்கானது இந்தியாவில் எஃப்எம் ஒலிபரப்பை முதலில் அறிமுகப்படுத்திய நகரம் எது?
1: மும்பை.
0: தவறான பதில்.
1: சென்னை.
0: சென்னை என்பது சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் டி க்கானது தொடர்பு மற்றும் ஒலிபரப்பு சேவைகளுக்காக உதவும் இந்திய செயற்கைக்கோள் அமைப்பு எது?
1: இன்சாட்.
0: இன்சாட் என்பது சரியான பதில். டீம் டி 2 மதிப்பெண். அடுத்த ரவுண்ட், டீம் டி முதல் கேள்வி, இந்தியாவின் இளம் உலக சதுரங்க பட்ட போட்டியாளர் யார்?
1: பிரக்யானந்தா.
0: தவறான பதில்.
1: குகேஷ்.
0: சரியான பதில். டீம் சி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் சி க்கானது அமைதி காலத்தில் வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய ராணுவ விருது எது?
1: பத்மஸ்ரீ.
0: தவறான பதில்.
1: பத்மபூஷன்.
0: தவறான பதில். அசோக் சக்ரா என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, ஆகாஷ்வாணி எத்தனை மொழிகளில் நிகழ்ச்சிகளை ஒலிபரப்புகிறது? கேள்வி டீம் பி
1: 27.
0: தவறான பதில்.
1: 15.
0: தவறான பதில்.
1: 23.
0: சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் ஏ ஆகாஷ்வாணி இயக்கும் நிலையங்களின் அண்மையான எண்ணிக்கை என்ன?
1: 99.19.
0: தவறான பதில்.
1: 591.
0: சரியான பதில். டீம் பி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் ஏ ஆல் இந்திய ரேடியோ என்ற பெயரை 1936 வழங்கியவர் யார்?
1: கோபாலசுவாமி.
0: தவறான பதில்.
1: லியோனார்ட் ஃபீல்டர்.
0: சரியான பதில். டீம் சி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் பி க்கானது இந்தியாவின் ஏவுகணை திட்டங்களில் பங்களித்ததற்காக இந்தியாவின் ஏவுகணை பெண் என அழைக்கப்படுவோர் யார்?
1: டெஸ்ஸி தாமஸ்.
0: டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் என்பது சரியான பதில். டீம் பி 2 மதிப்பெண். அடுத்தது, டீம் சி க்கான கேள்வி, இணைய பதிப்பை முதலில் தொடங்கிய இந்திய செய்தித்தாள் எது?
1: தி ஹிந்து.
0: சரியான பதில். டீம் சி 2 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் டி க்கானது இந்திய அறிவியல் கழகம் IISc இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அமைந்துள்ள நகரம் எது?
1: பெங்களூர்.
0: பெங்களூர் என்பது சரியான பதில். டீம் டி 2 மதிப்பெண். அடுத்தது, டீம் டி க்கான கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் எது? கேள்வி டீம் டி க்கு
1: தமிழ்நாடு.
0: தவறான பதில்.
1: குஜராத்.
0: குஜராத் என்பது சரியான பதில். டீம் பி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் சி க்கானது இந்தியாவின் மசாலா தோட்டம் என அழைக்கப்படும் மாநிலம் எது?
1: கேரளா.
0: சரியான பதில். டீம் சி 2 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் பி க்கானது முதல் கேலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டு போட்டி நடத்தப்பட்ட நகரம் எது?
1: டேராடன்.
0: தவறான பதில்.

0: புவனேஸ்வர் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் ஏ, அதிக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் எது?
1: கேரளா.
0: தவறான பதில். ராஜஸ்தான் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் ஏக்கானது, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்?
1: அப்துல் கலாம்.
0: தவறான பதில்.
1: விக்ரம் சாராபாய்.
0: விக்ரம் சாராபாய் என்பது சரியான பதில். டீம் சி ஒரு மதிப்பெண். டீம் பி க்கான கேள்வி, இந்திய அணு திட்டத்தின் தந்தை யார்?
1: டாக்டர் பாபா.
0: டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா என்பது சரியான பதில். டீம் பி இரண்டு மதிப்பெண். டீம் சி க்கான கேள்வி, இயற்கையில் மிக கடினமான பொருள் எது?
1: டைமண்ட்.
0: டைமண்ட் என்பது சரியான பதில். டீம் சி இரண்டு மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் டி க்கானது, முத்துக்களின் நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் எது?
1: தூத்துக்குடி.
0: தவறான பதில். ஹைதராபாத் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் டி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் தலைமையகம் எங்குள்ளது?
1: நியூடெல்லி.
0: சரியான பதில். டீம் டி இரண்டு மதிப்பெண். டீம் சி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் செய்தி சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு?
1: 1977.
0: தவறான பதில்.
1: 1947.
0: சரியான பதில். டீம் ஏ ஒரு மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் பி க்கானது, ஆல் இண்டியா ரேடியோவில் டிஆர்எம் என்பதன் விரிவாக்கம் என்ன?
1: டைரக்டிவ் ரேடியோ.
0: தவறான பதில்.
1: டிஜிட்டல் ரேடியோ மாடலே.
0: சரியான பதில். டீம் டி ஒரு மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் ஏ க்கானது, மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆரம்பித்த பிரதமர் யார்?
1: நரேந்திர சிங் மோடி.
0: நரேந்திர தாமோதர மோடி என்பது சரியான பதில். டீம் ஏ இரண்டு மதிப்பெண். அடுத்த கேள்வி மீண்டும் டீம் ஏக்கு, ஆல் இண்டியா ரேடியோவின் தமிழ் இளைஞர் நிகழ்ச்சி எது?
1: யூத் வாணி.
0: யுவவாணி என்பது சரியான பதில். டீம் ஏ இரண்டு மதிப்பெண். அடுத்தது டீம் பி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் மிக பிரபலமான வணிக சேவை எது?
1: எஃப்எம் கோல்ட்.
0: தவறான பதில். விவித் பாரதி என்பது சரியான பதில். ஆல் இண்டியா ரேடியோவின் வெளிநாட்டு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு? டீம் சி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் வெளிநாட்டு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு?
1: 1937.
0: தவறான பதில். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் டி க்கானது, ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் எஃப்எம் சேவை அலைவரிசை என்ன?
1: 101.
0: தவறான பதில்.
1: 95.3.
0: தவறான பதில். ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் மெகாஹெர்ட்ஸ் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் டி க்கானது, இந்தியாவில் முதல் பரிசோதனை வானொலி ஒலிபரப்பை நடத்திய அமைப்பு எது?
1: ரேடியோ கிளப் ஆஃப் மும்பை.
0: சரியான பதில். ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. டீம் டி இரண்டு மதிப்பெண். அடுத்து டீம் சி க்கான கேள்வி, தேசிய ஒலிபரப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது?
1: ஜூலை 23.
0: சரியான பதில். டீம் சி இரண்டு மதிப்பெண். அடுத்த கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் தமிழ் ஒலிபரப்பு நிலையம் எங்கு உள்ளது?
1: சென்னை.
0: சரியான பதில். டீம் பி இரண்டு மதிப்பெண். அடுத்த கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் வெளிநாட்டு ஒலிபரப்பு எந்த நாட்டை இலக்காக கொண்டது?
1: ரஷ்யா.
0: தவறான பதில்.
1: ஸ்ரீலங்கா.
0: தவறான பதில். ஆப்கானிஸ்தான் என்பது சரியான பதில். இதுவரையில் நடந்த போட்டியின் மதிப்பெண்கள், டீம் டி 22 மதிப்பெண்.

0: முதலிடத்திலையும், டீம் பி 18 மதிப்பெண்களோடு இரண்டாவது இடத்திலையும், டீம் சி 17 மதிப்பெண் எடுத்து மூன்றாவது இடத்திலையும், டீம் ஏ 8 மதிப்பெண் எடுத்து நான்காவது இடத்திலையும் இருக்கின்றன. அடுத்த சுற்றை நாம் தொடரலாம். அடுத்த கேள்வி டீம் பி க்கானது. தேசிய கல்வி தினம்
1: July 15.
0: தவறான பதில். November 11 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் ஏ க்கானது. தேசிய அஞ்சலக தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
1: December 1.
0: தவறான பதில். October 10 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் ஏ க்கான கேள்வி. தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
1: January 25.
0: சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி இந்தியாவின் தேசிய பறவைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. டீம் பி க்கான கேள்வி
1: March 20.
0: தவறான பதில். November 12 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் சி க்கானது. இந்தியாவின் தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. டீம் சி க்கான கேள்வி தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
1: September 18.
0: தவறான பதில்.
1: February 28.
0: February 28 என்பது சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் டி க்கானது. புகழ்பெற்ற சந்திராயன் 3 எப்போது விண்ணில் தரை இறக்கப்பட்டது.
1: August 2021.
0: தவறான பதில். August 23 என்பது சரியான பதில். அடுத்தது டீம் டி க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் மிக பழமையான இசை விழா எது. ஆல் இண்டியா ரேடியோவின் மிக பழமையான இசை விழா எது.
1: சங்கீத் சமிழா.
0: ஆகாஷவாணி சங்கீத சம்மேளம் என்பது சரியான பதில். டீம் சி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் சி க்கானது. ஆல் இண்டியா ரேடியோவில் ஜெய் மாலா நிகழ்ச்சி யாருக்காக ஒலிபரப்பப்பட்டது.
1: சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள்.
0: இந்திய ஆயுதப்படை வீரர்களுக்காக. டீம் சி 2 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் பி க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் தமிழ் ஒலிபரப்புகளில் இளைய பாரதம் நிகழ்ச்சி தொடங்கப்பட்ட முக்கிய நோக்கம் என்ன.
1: எஜுகேஷனுக்காக.
0: தவறு.
1: மாணவர்கள் மேம்பாடு.
0: இளைஞர்களின் திறமையை ஊக்குவித்தல். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் ஏ க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் டைரக்டர் ஜெனரல் பெயர் என்ன. டீம் ஏ க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் டைரக்டர் ஜெனரல் பெயர் என்ன.
1: ராஜ்.
0: தவறான பதில். அகமது ஷா புகாரி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் பி க்கானது. ஆகாஷ்வாணி என்ற சொல் முதன் முதலில் எந்த சமஸ்கிருத நாடகத்தில் காணப்படுகிறது. காளிதாசரின் நாடகங்களில் காணப்படுகின்றது. டீம் சி க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் செய்தி அறிக்கை எந்த மொழியில் ஒலிபரப்பப்பட்டது.
1: ஹிந்தி.
0: தவறான பதில்.
1: சமஸ்கிருதம்.
0: தவறான பதில்.
1: மராட்டி.
0: தவறான பதில்.
1: உருது.
0: தவறான பதில். ஆங்கிலம் என்பது சரியான பதில். டீம் டி க்கானது. ஆல் இண்டியா ரேடியோவின் மிக உயர்ந்த சக்தி ஒலிபரப்பிகள் எந்த அலைவரிசை வகையை சேர்ந்தவை.
1: மீடியம் வேவ்ஸ்.
0: தவறான பதில். சிற்றலை அல்லது ஷார்ட் வேவ் என்பது சரியான பதில். தற்போது நம்முடைய நிகழ்ச்சியின் இறுதி சுற்றில் நாம் இருக்கின்றோம். டீம் ஏ க்கான கேள்வி. பிரசார் பாரதி செயல்பட்ட ஆண்டு.
1: 1997.
0: சரியான பதில். டீம் ஏ 2 மதிப்பெண். டீம் பி க்கான கேள்வி. யுவவாணி ஆரம்பித்து

0: ஆண்டு.
1: 1957
0: தவறான பதில்.
1: 1967
0: தவறான பதில்.
2: 1969
0: சரியான பதில். டீம் டி ஒரு மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் சி ஆல் இண்டியா ரேடியோவின் தேசிய இசை நிகழ்ச்சி தொடங்கிய ஆண்டு.
3: 1977
0: தவறான பதில்.
2: 1947
0: தவறான பதில்.
3: 1948
0: தவறான பதில்.
2: 1954
0: தவறான பதில். என்பது சரியான பதில். டீம் டி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் வெளிநாட்டு மொழி.
3: பாகிஸ்தானி.
0: தவறான பதில்.
2: உருது.
0: தவறான பதில். பஸ்தோ என்பது சரியான பதில். நம்முடைய வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று முடிவடைந்து மதிப்பெண்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன.

0: குமரி பண்பலை 101 வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சியின் இன்றைய தினம் நடைபெற்ற வினாடி வினா குயிஸ் காம்படிஷன் நிகழ்ச்சியினுடைய முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. ஏ டீம் 10 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தையும், பி டீம் 18 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும், சி டீம் 20 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், டி டீம் 26 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தையும் பெற்றுள்ளன.
1: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 5:30. நேயர்களே, இப்போது நாம் நடுவூர்கரை அருள்மிகு சிவசக்தி திருக்கோவில் சிறப்பு நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக அறிவிப்பாளர்கள் கிருபா கணேஷ், ஸ்ரீவித்யா ஆகியோர் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம பேசலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அன்பினேயர்களே, அம்மையும் அற்பனும் அன்பொழுக காட்சி தருகின்ற நடுவூர்கரை அருள்மிகு சிவசக்தி திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி, அதனையொட்டி மக்கள் இங்க நிறைந்து நின்று தரிசனம் செய்து கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம இந்த திருக்கோவிலை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சகோதரி தொடர்கிறார்.
2: வணக்கம் அன்பு நேயர்களே, குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 இணைந்திருக்கும் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டினை அடைத்துள்ள நடுவர்கரை அருள்மிகு சிவசக்தி திருக்கோவிலின் சிறப்பு நேரலையில் இணைந்துள்ளோம். குமரி மாவட்டத்தின் தென்கோடியில் அரபிக்கடலை ஒட்டி இயற்கை எழில் சூழ்ந்த மண்டைக்காடு பகவதி அம்மனின் அருகில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நடுவர்கரை அருள்மிகு சிவசக்தி திருக்கோவில். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி, சிம்ம வாகினி, சிவப்பு சேலைக்காரி பத்ரகாளி அம்மனை அனந்த சயன கோலத்தில் வழிபட்ட தலம் இந்த நடுவர்கரை. நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் அளவில்லாத

0: அமைகிறது இந்த நடுவூர்கரை சிவசக்தி திருக்கோவில். சுமார் 20 வருடங்களுக்கு முன்னர் தற்போது உள்ள கோயிலானது ஊர் மக்களால் கட்டப்பட்டு திருமுழத்தில் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அனந்த சயனத்தில் காட்சியுள்ள சிவசக்தியை தற்பொழுது அமர்ந்த கோலத்தில் அம்மையும் அப்பனுமாய் சிவனும் சக்தியுமாய் தம்பதியராக விஸ்வரூப வடிவில் கருணை பொழியும் கண்களோடு வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் கரங்களோடு மக்களை அரவணைத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றனர். மண்டைக்காட்டிலிருந்து லட்சுமிபுரம் செல்லும் சாலையில் பருத்தி விளையிலிருந்து வலப்புறமாக சேரமங்கலம் செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நடுவூர்கரை சிவசக்தி திருத்தலம்.
1: திருத்தலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அன்பு சகோதரி அபிலாஷினி சிவசக்தியினுடைய அருளை பத்தி சொல்ல போறாங்க, கேட்டுருவோமா?
2: சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடிய சிவசக்திக்கனுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும் குருவாகிய ஆளடிச சுடலைமட சுவாமிக்கும் கரைக்கண்டேஸ்வரனுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று சிவசக்தியை பற்றி கூறலாம் என்று வந்துள்ளேன். இந்த பொன்னான வாய்ப்பை தந்த ஆகாஷவாணிக்கும் ஆகாஷவாணி சேர்ந்த அனைவருக்கும் திருமதி நவரத்ன மேம் அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லி இன்னைக்கு சிவசக்தியை பத்தி சொல்ல போறேன். தாயும் தந்தையும் நாளே சிவசக்தி தான். சிவசக்தி அப்படின்னாலே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதியும் அந்தமும், அதாவது அவ ரெண்டு பேருக்குமே ஆதியும் அந்தமும் கிடையாது, பிறப்பும் இறப்பும் தாண்டியவர்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதியும் அந்தமும் தான் இந்த சிவசக்தி. வியாச பகவான் 18 புராணங்கள்லயும் சிவரகசியத்திலையும் 2 இதிகாசத்திலையும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இந்த லோகத்துல எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு கிரேக்க சமயமாக இருக்கட்டும், எகிப்திய சமயமாக இருக்கட்டும், இஸ்லாமிய சமயமாக இருக்கட்டும், கூற வருவது ஒரே ஒரு விஷயம்தான். ஆனா என்ன, பேர் மட்டும்தான் மாற்றும். அவ குழந்தைகள், அதாவது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுவாமியுடைய குழந்தைகள். எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம், அதாவது பிரபஞ்ச தொடக்கமே நாத பிந்துன்னு சொல்லுவான். ரெண்டு பேருமே அந்த காலத்துல பகையும் யுகங்களுக்கு முன்னாடி வெட்ட வெளியாக இருந்தது. எதுவுமே இல்லைன்னு சொல்லுமோ இல்லையோ, அதுதான் அந்த சிவமும் சக்தியும் ஒரு புள்ளியில இணைந்து இருந்தார்கள். அந்த நேரத்துல சுவாமிக்கு நான் பலவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஏகோஹம் பகூசியாமனு சமஸ்கிருதத்துல சொல்லுவா. அந்த சங்கல்பமே நாதம் உருவானது. மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்துல அழகா சொல்றார், நம சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தான் தாழ் வாழ்க. அந்த நாதம் வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு சப்தம், அழகான ஒரு சப்தம். ஓம் பிரணவ மந்திரம், ஓம் அப்படிங்கிற ஓங்காரம் தவிர ஒண்ணும் இல்லை வேதங்கள். அப்பொழுது சிவனும் சக்தியும் இந்த வேதத்தினுடைய உதவியாலேயே இந்த அண்ட பிரபஞ்சத்தையும் உருவாக்கினார்கள். எல்லா இடத்திலும் சிவமும் சக்தியும் தான் இருக்கிறார்கள். மனுஷாளுக்குள்ளேயும் அவாள் தான் இருக்கா. இன்னும் சொல்லணும்னா படிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய பாடமாக இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு நாம கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆகாஷவாணிக்குள்ளேயும் இருப்பது இறைவன் தான். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, அதாவது இன்ஜினியரிங் சொல்றோமோ இல்லையோ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த மின்காந்த அலைகள், அப்பொழுது சிவனும் சக்தியும் தனக்குள்ள அத்தனை ஆற்றல்களையும் குவித்து வைத்திருந்தார்கள் இந்த பிரபஞ்சத்தை உண்டுபடுத்த. அப்போ அந்த மின்காந்த அலை வடிவமாக அவ என்ன பண்ணானா, தன்னுடைய ஆற்றல் அத்தனையும் அந்த வெற்ற வெளியில பரவி இன்னைக்கு சூரிய குடும்பம்னு சொல்றோம், 9 நவக்கிரகங்கள்னு சொல்றோம், பூலோகம்னு சொல்றோம். ஒரே ஒரு பூலோகம் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, எத்தனையோ கோடிக்கணக்கான லோகங்கள் இருக்கு. அத்தனைக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கா. ஏன் மனுஷாளுக்கு தெரியலன்னா, இதுலதான் திரையோதன சக்தி வேலை செய்யறது. சுவாமிக்கு 5 தொழில் உண்டு: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். மனுஷால பிறந்த அத்தனை பேரும் தன்னுடைய கடமைகளை செய்யணும். எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்பொழுது உண்மை தெரிய வேண்டும் என்ற சூழல் வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த பரமாத்மா எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பது நாங்கள் தான் சுவாமி சொல்லுவா. இப்ப நம்ம பார்த்தோமோ இல்லையோ, அதாவது அருவமாக சுவாமிய பார்த்தோம், உருவமாக எப்பொழுது பிரபஞ்சத்திற்கே காட்சி தந்தார்கள்னா சிவராத்திரி அன்றுதான். சிவராத்திரி அப்படிங்கிறதே உலக வாசிகள் மூச்சு விட்டு முதல் நாள்னு சொல்லுவா. அன்னைக்கு வலப்பக்கம் சிவமும் இடப்பக்கம் சக்தியும் இரண்டு பேர் ஒன்றோடு சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி தந்திருக்கிறார்கள். அன்று தொடங்கிய ஆனந்த திரு தாண்டவம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிற. நம்மளுடைய உடலுக்குள்ளும் சரி, இயற்கையிலும் சரி, பிரபஞ்சத்திலும் சரி, இன்று வரைக்கும் அந்த ஆனந்த தாண்டவம் நடக்கிறது. எப்படி

0: மனதின் அசைவை திரு தாண்டவம்னு சொல்லுவா. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அணுவலின் அணுனுடைய அசைவு தான். இதை அறிந்த பல வெளிநாட்டு அறிஞர்கள் இன்றைய சுவிட்சர்லாந்துன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த இடத்துல தலைமையாக இருக்கக்கூடிய அந்த அணுல மையம் ஆராய்ச்சி மையத்துல நடராஜ பெருமானுடைய நடனத்திலேயே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கான், காஸ்மிக் டான்ஸ் சொல்லுவா. இப்படி பார்த்து பார்த்து அழகா செஞ்ச பிரபஞ்சத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல்னா சுவாமி சும்மா இருப்பாளா? அந்த தேவாதி தேவர்களுக்கு அமிர்தம் பெரிய பெரியதாக இருந்தது. அந்த நேரத்துல ஆழகால வசம் வெளியே வந்தது. திருப்பார் கடலை கடையும் பொழுது ஆழப்பாளனே ஆழங்காட்டி நீலாடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் நாயகனே. ஆழகால வசம் வெளியேறின பொழுது எல்லாரும் மயிர்ந்து மயிர்ந்து உழுறா. மனுஷால் எல்லாம் பதறி போயிருக்கா. சுவாமி பார்த்தா தான் அழகாக உருவாக்கிய பிரபஞ்சத்திற்கு எந்த நேரத்திலும் எந்த கிருதிகளும் வராதுன்னு தன்னைத்தானே அவர் தியாகம் செய்தார். அது அதனாலேயே அவருக்கு தியாகராஜர் என்ற பெயர் வந்தது. தன்னுடைய திரு கரத்தாலேயே அந்த ஆழகால விஷத்தை எல்லாம் தன்னுடைய கண்டத்துல நிறுத்திட்டார். கண்டம்னா கழுத்து. நந்தியம் பெருமான் கதறி அழுகிற, சுவாமி இப்பேற்பட்ட தியாகம் உனக்கு தேவையான்னு கேட்க, அதுதான் அன்பு. சிவசக்திக்கு எது பிரதானம் என்று கேட்டால் உண்மையான அன்பு மட்டுமே. அன்னிலிருந்து எந்த ஒரு பிரதோஷ வேலை வந்தாலும் சரி, நந்தியம் பெருமானுக்கே முதல் பூஜை. சக்தி தேவி தான் துணையாக இருந்தார். அபிராமி பட்டர் அழகாக வர்ணிக்கிறார், அதாவது நஞ்சை அமுதமாக்கிய அம்பிகையே தன்னுடைய கரத்தால சுவாமியுடைய கண்டத்துல கை வச்ச உடனேயே அந்த நஞ்சு எல்லாம் அமுதமாக ஆகிவிட்டது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சுவாமிக்கு எது மிகுந்த சந்தோஷம்னா ரெண்டு பேரையுமே ஒன்றாக கும்பிடுவதுதான். அவ ரெண்டு பேருமே ஒன்று, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நமக்குள்ள அவ ஆண் சக்தியாகவும் பெண் சக்தியாகவும் இருக்கிறார். அதான் மாஸ்குலின் எனர்ஜி, த ஃபெமினன் எனர்ஜி அப்படின்னு சொல்றது. ஒரு கணவன் மனைவினா நீ நான் இருக்கக்கூடாதா, நாம் என்று இருக்க வேண்டுமா? அந்த உண்மையான காதலின் வடிவம் அர்த்த நாரீஸ்வரர். அப்பேற்பட்ட திரு தளத்தில இருந்துதான் நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறோம். ஆதிச்சங்கராச்சாரியர் அழகா சொல்றார், சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. சௌந்தரிய லகரியில ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றாங்க, சிவசப்தியா யுக்தோ எதிபவதி சப்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல் குஷலக ஸ்பந்தி துமபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமக்ரதக புண்ணியக பிரபவதி. அவள தாய் தந்தைன்னு சொல்றதே பெரும் புண்ணியம்னோ, ஐந்து தொழில் இருக்கோ இல்லையோ, அந்த தொழிலுக்கே அவாதான் தலைவனா இருக்கா. அப்போ மனுஷாளுக்கு எந்த கேடு வந்தாலும் சரி, எத்தனையோ பிரச்சனைகள்லாம் மனுஷால் பார்த்துட்டே இருக்கா இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பகவான் அத்தனையும் நிவர்த்தி தந்து மனுஷாளுக்கு ஆனந்தமான வாழ்க்கை தருவார் என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம்.
1: ரொம்ப அழகா அந்த சிவசக்தியினுடைய அம்சத்தை பத்தியும் பிரபஞ்சம் உருவானதை பத்தியும் சொல்லிட்டாங்க. கோவிலை பத்தி தொடர்ந்துடலாமே.
2: நடுவூர்கரை பேருந்து நிறுத்தத்துக்கு அருகிலேயே பிரம்மாண்டமான நுழைவு வாயில் அதனை கடந்து நாம் செல்லும் பொழுது வானுயர்ந்த செப்பு காப்பிடப்பட்ட கொடிமரம் பிரம்மாண்டமான பீடத்துடன் காட்சியளிக்கின்றது. கொடிமரத்தை வணங்கிவிட்டு செல்ல அணையாதீபம் நம்மை வரவேற்கிறது. அணையாதீபத்தை வணங்கி நிமிர சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகான விசாலமான உயரமான கோபுரத்துடன் காட்சியளிக்கின்றது மூலக்கோயில். கோயில் கருவறையினுள் முறுக்கிய மீசையுடன் அபய கரத்துடன் ஒரு காலை மடக்கி அரசனை போல் ராஜ கம்பீர தோரணையில் அமர்ந்து அரவணைத்து காக்கும் தகப்பனை போல குடும்ப தலைவனை போல காட்சியளிக்கிறார் முக்கண்ணன். சிறை சூடிய தேவன் ஆலகாலம் உண்ட திருநீல கண்டன் சுடலை புடை பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஜடாமுடியில் கங்கையை அடக்கிய கங்காதரன் நமசிவாய ஐந்தலுக்கு நாயகன் சிவபெருமான். அவருக்கு இடப்பக்கம் அழகு ததுப்பு மண்ணை அன்பு பொங்கும் கண்களோடு புன்னகை சிந்தும் செம்பவள வாயழகியாக வசீகர தோற்றத்தில் அபயகரம் தாங்கி ஒரு காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார். திரிசூல தாரிணியாக மாதுளம்பு நிறங்கொண்ட நாயகி சுந்தர வதனி அந்த அபிராம வல்லி வேண்டும் வரம் கொடுக்க காத்து அமர்ந்திருக்கின்றாள். கருவறையில் அமர்ந்திருக்கும் சிவனையும் சக்தியையும் நாம் சாலையில் செல்லும் போதும் தெளிவாக கண்டு சேவிக்க முடியும். அந்த அளவுக்கு தத்ரூபமாக அந்த அகிலாண்ட நாயகனும் நாயகியும் பிரம்மாண்ட ரூபத்தில் காட்சியளிக்கின்றனர். வடக்கு நோக்கி அருள்பாலிக்கும் சிவசக்தியை தரிசித்து கோவிலை வரம் வரும் பொழுது கன்னி மூலையில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார் நம் முழு முதற் கடவுள் முக்கண்ணன் மைந்தன் விநாயகர். விக்னங்களை நீக்க தோப்பு கரணமிட்டு தலையில் குட்டி வணங்கி வலம் வர கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார் நாகராஜர். அவரை வணங்கி வர ஈசான மூலையில் காட்சி

0: அருள்கிறார் இன்றைய நாளின் நாயகன் பைரவர். இன்று தேவரை அஷ்டமி, பைரவருக்கு உகந்த தினம். சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனையும் இன்று அவருக்கு இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொங்காலையும் மிக சிறப்பாக அங்கே பொங்கிக் கொண்டிருக்கின்றது. மூலக்கோயிலுக்கு வலப்புறம் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறாள் நடுவூர்கரை ஊரின் ஆதி நாயகி பத்திரகாளி. பணியும் பக்தரை பத்திரமாக காக்கும் பத்திரகாளி, சாந்த சொரூபியாக, பலரது பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் நாயகியாக, பக்தர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவளாக அருள் வடிவாகி விளங்குகின்றாள். இக்கோவிலின் இன்னும் ஒரு சிறப்பு இங்குள்ள நவகிரக சன்னிதி. இங்கு நவகிரகங்கள் தங்கள் சக்தியுடன் சமேதரராக காட்சியளிக்கின்றனர். மூல கோவிலிலும் சிவன் சிவசக்தியுடன் தம்பதி சமேதராக அருளுவதை நாம் தரிசித்தோம். அதுபோலவே சூரிய பகவான் உஷா பிரதீக்ஷா சக்தி தேவியுடனும், சந்திர பகவான் ரோஹிணி தேவியுடனும், செவ்வாய் பகவான் சக்தி தேவியுடனும், புத பகவான் ஞான தேவியினுடனும், குரு பகவான் சாரா தேவியுடனும், சுக்கர பகவான் புகீர்த்தி தேவியுடனும், சனி பகவான் நீலா தேவியுடனும், ராகு பகவான் சிங்கிகா தேவியுடனும், கேது பகவான் சித்திரலேகாவுடனும் தம்பதி சமேதராக அருள் பாலிக்கின்றனர். கோயம்புத்தூர் கோனியம்மன் கோயில், திருச்சி உறையூர் தான்தோத்தீஸ்வரர் கோயில், திருவள்ளூர் சோழம்பேடு அனுகூல ராமாஞ்சநேயர் கோயில் வரிசையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திருத்தலத்தில் தான் நவகிரகங்கள் தம்பதி சமேதராக காட்சிகளில் அருள்கின்றனர். நவகிரக தம்பதிய சன்னிதியில் தினசரி காலை 9:30 பூஜைகள் நடைபெறுகிறது. இதில் 9 கிரகங்கள், 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கும் பரிகார பூஜையும் பக்தர்களின் நலனுக்காக செய்யப்பட்டு வருகிறது. தினசரி காலை 6 அபிஷேகத்துடன் பூஜை, காலை 9:30 நவகிரக பூஜை, மதியம் 9:30 நிவேத்திய பூஜை, மாலை 6:30 சாயரட்ச பூஜை, அத்தாள பூஜை என நித்திய பூஜைகள் ஆகம முறைப்படி பக்தி நெறியோடு செய்யப்படுவதால் இறைவனின் சாநித்தியம் இக்கோவிலில் நிறைந்து காணப்படுகிறது. நித்திய பூஜை தவிர ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும், வளர்பிறை பிரதோஷ பூஜைகளும், ஆயில்ய நட்சத்திரம் என்று நாகராஜருக்கு சிறப்பு வழிபாடுகளும், அமாவாசை என்று சிவ சகஸ்ரநாமம், பௌர்ணமி என்று திருவிளக்கு பூஜை மற்றும் சிறப்பு பூஜைகள், தேய்பிறை அஷ்டமி திதி என்று பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகளும் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. பக்தி மனம் கமிழும் இத்திருத்தலம் மக்களுக்கு ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகமாகவும் செயல்பட்டு வருகிறது. சமய வகுப்புகள், பகவத்கீதை வகுப்புகள், லலிதா சகஸ்ரநாம பாராயண வகுப்பு, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண வகுப்பு, அகில திரட்டு சத்சங்கம், திருவாசகம், அகவல் பாராயணம், கந்தர் அனுபூதி, திருமுறை விண்ணப்பம் மற்றும் சிறுவர்களுக்கான சிலம்பக்கலை பயிற்சிகள் என பக்தி மிக்க சமுதாயத்தை உருவாக்கும் பல்கலைக்கழகமாக திகழ்கிறது நடுவூர்கரை சிவசக்தி திருக்கோவில். இது தவிர வருடம் ஒருமுறை பள்ளிக்கூட திறப்பிற்கு முன் மாணவ மாணவியருக்கான பிரார்த்தனை கூட்டம், கிராமிய கலை சங்கமும், முதியோர் நலன் வேண்டி முதியோர் தின சிறப்பு பிரார்த்தனை, குடும்பங்களில் ஐஸ்வர்யம் நிலைக்க ஐஸ்வர்ய சுமங்கலி பூஜைகளும் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் பங்குனி பெருந்திருவிழா 10 சிறப்பாக நடைபெறுகிறது. முதல் நாள் திருக்கொடி ஏற்றத்துடன் தொடங்கி சிறப்பு பூஜைகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், பஜனைகள், சுவாமி திருவூதி திருவீதி உலா, பொங்கல் வழிபாடு என திருவிழா தலை கட்டும். இது தவிர நவகிரக பெயர்ச்சி வழிபாடுகளும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. சிவனோடு சக்தியும் நவகிரகங்களும் தம்பதியராய் சிறப்புற அமர்ந்தருளும் நடுவோர் கரை நாடி சிரம் தாழ்த்தி தொழுவோர்க்கெல்லாம் நலமோடு வளம் சேரும் சீரான வாழ்வமையும் பொய்யில்லை கண்ட உண்மை. கல்வி, வேலை, திருமணம், மாங்கல்ய பாக்கியம், மழலை செல்வம், ஆயுள் ஆரோக்கியம் என அனைத்தையும் அம்மையப்பனாய் அமர்ந்து அருள் செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல நடுவூர்கரை சிவசக்தியை இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் ஆகாஷ்வாணி குமரி பண்பலை நேயர்களுடன் நேரலையில் தரிசிக்கும் பாக்கியம் நாம் பெற்றிருக்கின்றோம்.
1: ரொம்ப அழகா கோயிலை பத்தி அதனுடைய வரலாறு பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய நாளினுடைய சிறப்பை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. இந்த நாள்ல பைரவரை வழிபட வாழ்வினுடைய கடினமான சூழல்கள் கடந்து போகும், மன பயம் மறையும், நிம்மதி கிடைக்கும். இங்க எல்லாருமே எவ்வளவு காசு இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கோ இல்லையோ, நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலை தேடி வரோம். அப்படிப்பட்ட நிம்மதியையும் தந்து மன பயத்தை அகற்றக்கூடிய தெய்வமாக நம்முடைய பைரவர் இங்கே வீற்றிருக்கிறார். எல்லா சிவாலயங்கள்லயுமே ஈசானிய மூலை அப்படிங்கிற வடகிழக்கு மூலையில நாய் வாகனத்தோட பைரவர் காட்சி தருவார். ஒவ்வொரு நாள்லையும் ஆலயம் திறந்தவுடனும் திருநடை அடைக்கும் போதும் பைரவ வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அப்படிப்பட்ட

கால பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும், நல்ல அருள் கிடைக்கும். இழுப்பு எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை இவற்றை தனித்தனியாக தீபமாக அகல் விளக்கில் இட்டு ஏற்றணும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று சொல்றாங்க, என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு தீபத்தையும் தனித்தனியாக ஏற்றணும். ஒரு தீபத்தை ஏற்றி அடுத்த தீபத்தை அதுல இருந்து

0: தீபத்தை ஏற்றி அடுத்த தீபத்தை அதுல இருந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆறு தேய்பிரை அஷ்டமி நாட்களிலுடைய வைரவரை சிவப்பு நிற அரளியால வழிபட்டோம் அப்படின்னா நல்ல மக்கட்செல்வமும் வாய்க்கும் அப்படிங்கறது நம்பிக்கை. வைரவர் வாழ்க்கையில தரித்திரம் வராமல் பார்த்து செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர். தாமரை மலர் மாலை, வில்வ இலை மாலை, இதெல்லாம் சாற்றியும் வழிபாடு செய்யலாம். கால பைரவருடைய தாள சரணம் அப்படின்னு சொன்னாலே போறும், சகல பாக்கியமும் கிடைக்கிறதோட அம்மையப்பனுடைய அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ஒருவர் தன்னுடைய வாழ்நாள்ல மன அமைதியோட பயமின்றி வாழணும் அப்படின்னா, பகைவர்களுடைய தொல்லை எல்லாம் அகலணும் அப்படின்னு நினைச்சாக்க, அஷ்ட ஐஸ்வர்யமும் பெறணும் அப்படின்னு நினைச்சா, நம்பிக்கையோட பைரவரை வழிபாடு செய்தா போதும். அப்படிப்பட்ட ஒரு நாள்ல தான் இங்க எல்லாருமே கூடியிருக்காங்க. பைரவருக்கு உரிய தேய்பிரை அஷ்டமியில அதிகாலையில நீராடி அவரை நினைச்சு வணங்கி பகல்ல ஏதாவது ஒரு எளிய உணவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி அப்படி நம்ம வழிபாடு செஞ்சா போதும். அதாவது பைரவர் வந்து ரொம்ப அருள் புரியக்கூடிய இறங்கக்கூடிய ஒரு தெய்வம். ஏன்னா அவர் தான் பாதுகாப்புக்காக கோவில்கள்ல இருக்கக்கூடியவர். நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறங்குடியில சாமி கோவில் எல்லாத்தையும் பூட்டி அந்த சாவியை பைரவருடைய கைகள்ல வச்சுட்டு வர வழக்கம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பைரவருடைய அந்த முக்கியமான தினத்துல தேய்பிரை அஷ்டமி நாள்ல நிறைய பக்தர்கள் இருக்காங்க. அவங்க பேர் எல்லாமாவது கேட்டுருவோம். பேர் சொல்றீங்களாம்மா?
1: பேர் தங்கம் ராஜா.
0: எப்படி இந்த கோயிலுக்கு எவ்வளவு காலமா வந்துட்டு இருக்கீங்கம்மா?
1: நான் ஒரு 10-12 வருஷமா நான் ரிட்டையர்ட் ஆகி வந்ததுல இருந்து வந்துட்டே இருக்கேன். இப்ப வர வர நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. முதல் நிறைய அவங்க சொன்ன மாதிரி ஆயில்யம் அதுக்கெல்லாம் பூஜைகள், பைரவருக்கு பூஜை, பிரதோஷ பூஜை, அதுக்கப்புறம் சங்கடகசதிர்த்தி, தேய்பிரை அஷ்டமி அப்படி நிறைய, அப்புறம் பௌர்ணமிக்கு ஒரு பூஜை, அதுக்கு முன்னாள் பிரதோஷம், நிறைய பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய முன்னேற்றம் இருக்கு. பைரவர் வந்து என்னன்னா நமக்கு காவல் தெய்வம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் காவல் காக்கக்கூடிய தெய்வம் நமக்கு பைரவர். பைரவரே காலதேவன் என்று கூட கூறுவார்கள். அந்த தெய்வத்துக்கு இன்றைக்கு அவர் பிறந்த நட்சத்திரம் அஷ்டமி. அதனால் அந்த நட்சத்திர தேய்பிரை அஷ்டமி, அந்த நட்சத்திரத்தில் இன்றைக்கு நாங்கள் எல்லா வருடங்களிலும் இது விளக்கு பூஜை செய்கின்றோம். அந்த அந்த விளக்கு பூஜை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கிறோம்.
0: ரொம்ப அழகா சொன்னாங்க அம்மா. விளக்கு பூஜைக்காக தான் எல்லாரும் தயாராகி வந்திருக்காங்க. இன்னும் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் செஞ்சிடல. பேர் சொல்றீங்களாம்மா?
2: என் பேர் ராஜேஸ்வரி கோபால கிருஷ்ணன். நான் பைரவரை பற்றி ஒரு சின்ன பாட்டு பாடலான்னு.
0: 4 வரி பாடுனா எல்லாரும் பேசலாம்.

0: அடியாரின் வாழ்விலே பைரவா, குறை அணுகாமல் செய்வாயே பைரவா. பணிவாரை காக்கவே ஓடி வருகிறாய், அவர் வளமோடு வாழ வரம் கோடி தருகிறாய். பைரவா அருள் செய்யவா.
1: ரொம்ப அழகா பாடினாங்க, அருள் செய்யவா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. நிச்சயமா அருள் கிடைக்கும் எல்லாருக்கும். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என்னுடைய பெயர் சாந்தகுமாரி சுந்தரராஜ். நான் இங்க 1998 மேரேஜ் முடிஞ்சு அந்த டைம்ல, அதுக்கு பிறகுதான் அந்த கோயில பாக்குறேன். இங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, எங்க இந்தியாவில ஜனநாயக ஆட்சி நடைபெறத மாதிரி இந்த ஊர்ல சிவன் சக்தியானவங்க ஒரு பேரரசர் பேரரசி மாதிரி இந்த நியாயத்தை நிலைநாட்டும் விதமாக இங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்க நடுவுர்கரைங்கிறது சுமார் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஊர்கள் சேர்ந்த ஊர் மாதிரி தான் நடுவுல அம்மையப்பன் காட்சி தந்து கொண்டு இருக்கின்றார். இங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எங்க அம்மா அப்பாவை வந்து நாங்க அம்மா அப்பான்னு தான் சொல்லுவோம். சிவன் சக்தினு எல்லாம் ரேரா தான் யூஸ் பண்ணிக்கிடுவோம், பேர்ல தான் இருக்கு. எல்லாருமே வரும்போது அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, யாரு எங்க அம்மா அப்பாவை பார்க்க வராங்களோ அவங்க அந்த கோயில திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கும், ஏன்னா வந்தால் எங்க மதத்தை கடந்து வராங்க. கிறிஸ்டியன்ஸ் வராங்க, முஸ்லிம்ஸ், எல்லாருமே. ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு ஹிந்து கோவில்னு சொல்ற மாதிரி இல்லாம எல்லாருமே இங்க வந்து வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறாங்க. அது எங்க ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: விமலா.
1: விமலாம்மா சொல்லுங்க, உங்களுடைய அனுபவம் இந்த கோயிலோட.
3: இந்த கோயில 25 வருஷமா வந்துட்டு இருக்கேன். என்ன சக்தியை பற்றி என்ன நினைச்சு வேணாலும் அது அது கிடைக்கும். அது அல்லாம எல்லா பூஜைகளையும் ஒழுங்கா இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப மேலும் சீர சிறப்புமாக நிறைய பூஜைகள் எல்லாம் மேலும் மேலும் நடந்துட்டே இருக்கு. எல்லாத்துலயும் கலந்து
1: சொல்லுங்கம்மா உங்க பேர்.
4: என் பேர் ரத்னசாமி.

0: பாக்கியலட்சுமி. இந்த அம்மன் கோயில்ல வந்து எந்த பொருளுமே யாருமே எடுக்க முடியாது. எப்படின்னா எங்க கோயில் திருவிழா முடிஞ்சு வெளியிருந்து செண்டை மேளம் கொண்டு வந்திருந்தது. உணர்ந்து அவங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கார்ல படுத்திருந்தாங்க. எல்லா கொலைவாளையும் நிறைய கொலைவாளை கிட்டுவாங்க. எல்லா கொலைவாளைக்கும் நிறைய டவல் போட்டிருந்து இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நடு ரத்தியில எழும்பி வந்து அவ்வளவு டவலையும் அவுத்து கொண்டு வண்டிக்குள்ள வச்சிருப்படுத்திட்டாங்க. காலையில 4 மணிக்கு ஊருக்காரங்க வந்தாங்க. ஒரு கொலையிலயும் டவல் இல்ல. என்னன்னு பார்த்த உடனே காணல. சுட்டுப்பட்டு பார்த்தாங்க இல்ல. அவன் மெதுவா வண்டி எடுத்துட்டான். வண்டி எடுத்தா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகாத உடனே அவனுக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. என்ன என்னன்னு கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான், ஓடி வந்து அவ்வளவு டவலையும் கூட அம்மா முன்னா போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணி அவன் எவ்வளவு ரூபாய் அந்த மேலத்துக்கு வாங்கியிருந்தானோ அவ்வளவு ரூபாயும் அம்மனுக்கு காணிக்கையா வச்சுட்டு போனான். அதனால இந்த அம்மன் சன்னதியில இருந்து யாருமே எந்த பொருளுமே எடுக்க முடியாது. அந்த அம்மன் வந்து எங்களுக்கு அம்மை அப்பனா இருந்து எங்களாய் காத்து கொண்டு இருக்கிறாருங்க.
1: அழகா சொன்னீங்கம்மா. அனுபவம் அப்படின்னு கேட்டேன், உண்மையிலே ஒரு சிறப்பான அனுபவத்தை சொல்லிட்டாங்க அம்மா. நன்றி ஐயா. உங்க பேர் சொல்லுங்க.
2: இந்திரராஜ்.
1: சொல்லுங்க சார், எப்படி நீங்க மண்டைக்காட்டுக்கு போனா அங்கேயும் இப்ப உங்களை பார்க்க முடியும், இங்க வந்து அவங்களை பார்க்க முடியுது. சொல்லுங்க சிவசக்தி திருக்கோவில பத்தி.
2: என்னன்னா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல தென்கோடியில இருக்கிற ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலம், ஒரு திருத்தலம். மறுபடி பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன் முன்னோர்கள் நடுவூர் அப்படிங்கிற நடுவூர் கரைன்னு சொல்லுவாங்க, அந்த நடுநயமா இந்த கோயிலை ஸ்தாபிச்சு வழிபட்டுட்டாங்க பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப பத்ரகாளி அப்படின்ற ஒரு தெய்வத்தை வழிபட்டு பழைய கோயில், ஒரு பெரிய ஆலமரம் இந்த பக்கம், அது ஒரு காட்சியா இருக்கும். சுற்றி ஃபுல்லா மரங்களா இருக்கும். அது ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்தது. பக்கத்து ஊர்கள் பல ஊர்கள் சேர்ந்து மக்கள் எல்லாம் அந்த காலத்துல ஒரு பெரும் தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டு இருந்தாங்க. இங்க சாதி சமயம் அந்த வேறுபாடுகளை கடந்து எல்லா ஜாதியும் எல்லா சமயத்தாரும் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க திருத்தலம் தான் இந்த சிவசக்தி திருத்தலம். அப்புறம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து புதிய கோயிலா அரங்க சேனத்துல இருந்த தெய்வத்தை உட்கார வச்சு சிவசக்தியா வழிபட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுல பாத்தீங்கன்னா ஒரு தத்ரூபமா ஒரு காட்சி கொடுக்கற ஒரு திருத்தலம் இங்கேதான் இருக்கும். நீங்க நேரா போய் பாக்கலாம். சகோதரிகள் சொன்னாங்க அம்மையப்பனா பாக்குறேன்ட்டு, அம்மையப்பனாவே பாக்கலாம். அவங்க அவ்வளவு காட்சி தருவாங்க. நம்ம நிறைய தவறு செய்திருக்கலாம், நல்லது செய்திருக்கலாம், நேரா நின்னு பாத்தீங்கன்னா அது அப்புறம் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு திருத்தலமா எல்லாருக்கும் நல்ல ஒரு சக்தியை குடுத்துட்டு இருக்க ஒரு தெய்வ திருத்தலம்.
1: நன்றி ஐயா, மிக்க நன்றி. பேர் சொல்லுங்கம்மா.
3: சுபா.
1: கோயில பத்தி.
3: கோயில்ல சிவன் சக்தி அம்மையப்பன் வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க.
1: எப்படி உங்களுடைய அனுபவம் இந்த கோயிலுக்கு வந்தப்ப எப்படி இருக்கு?
3: இந்த கோயில்ல வந்து நம்ம என்ன கேட்டாலும் அம்மையப்பன் வந்து நமக்கு உடனே செய்து கொடுத்துருவாங்க. நம்ம பக்தியோட வந்து வழிபட்டோம்னா நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கும். அம்மையப்பனோட ஆசி நம்ம எல்லாருக்கும் உடனே கிடைக்கும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. எல்லாருக்குமே அருள் பெறணும் அப்படிங்கறதுதான் நோக்கம். அதுக்காக தான் நம்ம திருக்கோவிலுக்கு வரோம். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் இச்சாந்தேகீச்ச பார்வதி மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவா சிவ பக்தாச்ச ஸ்வதேசோ புவனத்ரயம் என்று அன்னபூரணியே எப்பொழுதும் நிறைவானவளே ஸ்ரீ சங்கரனின் பிரியமானவளே ஹே அம்மா தேவி பார்வதி எனக்கு ஞானமும் வைராக்கியமும் உண்டாகும் வண்ணம் அருள் புரிவாயாக. எனக்கு அம்மா தேவி நீயே தாயாகவும் தந்தையாகவும் மகேஸ்வரனாகவும் சிவபக்தர்களே உறவாகவும் உலகமனைத்துமே ஊராகவும் அருள் புரிவாயாக என்று சிவசக்தி தாயினையும் தகப்பனையும் நாம இங்கே வேண்டிக் கொண்டு அன்போடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு அவர்களுடைய பாதம் பணிந்து நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
4: நேர்கள் இதுவரை குமரிப்பண்பலை 101 கேட்டது நடுவூர்கரை அருள்மிகு சிவசக்தி திருக்கோவில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் அறிவிப்பாளர்கள் கிருபா கணேஷ், ஸ்ரீவித்யா ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்று இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, ரப்பர் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வீரவநல்லூர் எம் நீலகண்ட பிள்ளை அவர்கள். அமுது சுரபி வானொலியில் களப்பரிய சேவைகள் உரையாடல், நொடிகளின் சில நுட்பங்கள், வாழை சாகுபடியில் உர மேலாண்மை. தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரை இசை. இன்றிரவு 9:15 செய்தி சுடர், இதில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள். வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் உடன் உரையாடியவர் வடிவழகி அவர்கள். 10:05 நிலாமுற்றம் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை, 11 மணிக்கு மன

அரசும் மயங்கும் திரையிசை நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை வாராந்திர நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் வியா இளவழகன் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. திரையிசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம். திரையிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். மொட்டுகளாய் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மலர்வது உங்களுக்காகவே. நிகழ்ச்சிகளை கேட்க தவறாத நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங் கோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியினை பெற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவின இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள்ளும் இருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கான கால அளவு 90 நாட்கள். மேலும் பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பயிற்சி நடைபெறவுள்ளது. தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டங்களில்

தங்கி படிப்பதற்கான செலவின தொகை தாட்கோவால் ஏற்கப்படும். இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் தகுதியான நபர்களை பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக வேலைவாய்ப்பும் அந்நிறுவனத்தின் மூலமாக ஆரம்ப கால மாத ஊதியமாக சுமார் ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 40,000 வரையும் வருவாய் ஈட்டும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: சேவை செய்திகள் கேட்டீர்கள். காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. இப்போது கேட்கலாம்
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
2: குட் ஈவினிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கான தமிழ் வார்த்தை பெற்றம். பெற்றம் அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம்.
2: உதாரணமா, வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படிங்கிற திருக்குறள்ல, மனத்தினை அடக்கும் வலிமை இல்லாதவன் மனத்தை அடக்கியவர் போல போலியாக தவவேடம் பூணுவது ஒரு பசு புலித்தோலை போர்த்திக் கொண்டு பயிரை மேய்வதை போன்றது அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. இதுல இருந்து பெற்றம் அப்படிங்கிற வார்த்தை பசு அப்படிங்கிற அர்த்தத்தை தருத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ்
4: வேர்ட்.
1: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் காமன்ஸ், COMMENCE. காமன்ஸ் அப்படின்னா டு ஸ்டார்ட், தொடங்கு அப்படின்னு அர்த்தம்.
3: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தி ப்ரோக்ராம் வில் காமன்ஸ் இன் எ மினிட் அப்படின்னா நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடங்கள்ல தொடங்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பேரலல் யூனிவர்சஸ், அதாவது நம்ம பிரபஞ்சத்துக்கு அப்புறமும் இன்னும் பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம், அதுல வேறு விதமான விதிகள், நிகழ்வுகள், வாழ்வுகள், என்ன விஷயங்கள்னாலும் அதுல இருக்கலாம். சோ இந்த கான்செப்ட் சயின்ஸ் பிக்ஷன்ல மட்டும் இல்ல, பிசிக்ஸ்லயும் சில தியரிஸ் கூட இதை சஜஸ்ட் பண்ணுது. அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம்.
2: அதாவது குவாண்டம் மெனி வேர்ல்ட்ஸ் தியரி, அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடக்கும் போது அதுல இருக்கக்கூடிய எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸ்க்கும் தனித்தனி யூனிவர்சஸ் உருவாகும். அதாவது ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய உலகம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஒரு திரைப்படத்துல கூட அதை அழகா காட்சிப்படுத்தி இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு பஸ்ல ஏறினா அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும், ஏறலனா அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு டூ டிஃபரெண்ட் பாசிபிள் வேஸ் வந்து நமக்கு காணிச்சிருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலி குவாண்டம் மெனிவர்ஸ் தியரியும் சொல்லுது. அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பபிள்ஸ் யூனிவர்சஸ், இது என்ன சொல்லுது அப்படின்னா, பிக் பேங்னு சொல்லுவோம் இல்லையா, பெரு வெடிப்பு அப்படின்னு. அந்த பெரு வெடிப்பு நடந்த பிறகு ஒவ்வொரு பபிளுமே ஒவ்வொரு யூனிவர்ஸ் கூட உருவாயிருக்கலாம். அதுல இப்ப நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி அதுல வேற விதமான பிசிக்ஸ் ரூல்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது.
3: அடுத்தது ஸ்ட்ரிங் தியரி. நமக்கு அதாவது அறிவியலுக்கு தெரியாத எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸ் நிறையவே இருக்கலாம். இந்த டைமென்ஷன்ஸ்ல வெவ்வேறு யூனிவர்சஸ் இருக்கலாம். அப்படி நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே பேரலல் யூனிவர்சஸ் இருந்துச்சுன்னா அங்க நம்மள மாதிரியே இன்னொருத்தங்க கூட இருக்கலாம். இப்போதைக்கு இதற்கான ப்ரூஃப்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. ஆனா மேத்தமெட்டிக்கல் தியரிஸ் பிசிக்ஸ் மாடல்ஸ் இதெல்லாமே இதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது.
2: இது குறித்து சயின்டிஸ்ட் எல்லாம் பெரிய ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காஸ்மிக் ரேடியேஷன் ஸ்டடி, ஸ்பேஸ் பேக்ரவுண்ட் சிக்னல், குவாண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், இந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் மூலமா பேரலல் யூனிவர்ஸ் இருக்குதா அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸ் அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
3: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும்

0: சிறப்பான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: காற்றலைகள் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: ஆரம்பமாகிறது மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன் குமரிப்பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
1: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
6: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல்
1: EEE ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
6: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
6: 0465225390.
7: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
8: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
9: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
10: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் ஏன் நிஷ்கன்யாகுமரியில் சூஸ் பண்ணணும்?
11: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக்.

0: உலகத்தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
8: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
9: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
8: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
9: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
8: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
9: உலகத்தரத்தில் லேப் வசதி,
8: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
9: கேஎம்எம்சி ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
8: கால் 7904473872.
10: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
11: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
10: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
11: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
10: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
11: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
10: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
12: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
13: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
12: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
13: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
14: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
15: தள்ளாடும் ஆலமரம் என தொடங்கும் மேத்தா இயற்றிய பாடலுக்கு இசை TK ஜெயராமன். பாடலை பாடுவோர் SP சைலஜா மற்றும் சீர்காழி SK சிவசிதம்பரம் ஆகியோர்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்து வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. எக்யூப்மெண்ட்ஸ் பிரச்சனைனா டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. கார்பரேஷன்ல தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
1: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக

0: கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தவேகவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவி திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கித் தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தவேக நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டி

0: போட்டியின் மூன்றாம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிகுல்லா விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிதைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. நேயர்களே, இப்போது நாம் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி தகவல்களை தருகிறார் பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்கள். உடன் உரையாடுபவர் வடிவழகி அவர்கள்.
3: நிதி சீர்திருத்தத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் குறித்து சொல்லுங்க சார்.
4: பொருளாதாரத்தில் இது ஒரு பெரிய தாவல் அப்படின்னு நாம சொல்லலாம். ஜன்தன் வருவதற்கு முன் என்ன இருந்தது? 1960s, 70s, 80s எடுத்தீங்கன்னா, ஒரு வங்கியில நான் கணக்கு தொடங்கணும்னா எனக்கு ஆதாரபூர்வமாக சில விஷயங்கள் இருக்கலாம், பள்ளி சான்றிதழ் இருக்கலாம், பேன் இருக்கலாம், ஆனா நான் போய் ஒரு கணக்கு தொடங்கிட முடியாது. அப்பொழுதெல்லாம் ஒரு சிறு சேமிப்பு கணக்கை அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில தொடங்கணும்னா இன்னொரு சிறு சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் என்னை அறிமுகம் செய்ய வேண்டும். ஜன்தன் வந்தவுடன் 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, ஆதாரை அடிப்படையாக வைத்துக் கொள்வது. ஒரு கணக்கை ஒரு வங்கி அதை நிர்வகிப்பதற்கு கொஞ்சம் செலவாகும். ஒரு கணக்கை நான் நோட்டு புத்தகத்தில் வைத்துக் கொள்வதோ அல்லது கணினியில் வைப்பதற்கோ ஒரு செலவு இருக்கும். இந்த செலவுக்காக அவரிடமிருந்து ஒரு தொகையை வசூலிப்பார்கள். உங்க கணக்கை மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு 5 ரூபா ஒரு வருடத்துக்கு கொடுக்கணும். ஜன்தன் அதையும் நிராகரித்தது. ஒரு நபர் பேனை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஆதார் கார்டை கொடுத்து கணக்கை தொடங்கலாம். அடிப்படை பணமாக சிறு சேமிப்பு கணக்கிலேயே ஒரு சில மேலை நாட்டு வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் என்று தொகை உண்டு. இங்கு பூஜ்ஜிய தொகை. ஆனால் ஜன்தனில் ஆதாரை வைத்துக் கொண்டு தொடங்கலாம். எனக்கு எந்த தொகையையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்ச சேமிப்பு தொகை என்று எதுவுமே கிடையாது. 0 பேலன்ஸ். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய நிதி சார்ந்த அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஜன்தன் என்பது மிகப்பெரிய தாவல். மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசும் சரி, தனிநபருக்கு மானிய தொகையாக இருக்கலாம், உதவித்தொகையாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எல்லாமே உடனடியாக அந்த கணக்கில் வரவு வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது.
3: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ஏழை மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வாழ்க்கையில எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு?
4: இப்போ ஒரு வங்கியில ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க.

0: ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு சுய உதவி குழுன்னு அமைக்கிறாங்க. அதற்கு அடையாளம் ஆதார். நம்ம முதல்ல பேசினது ஆதார் அட்டைக்கு அடுத்ததாக அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியான ஒரு வங்கி கணக்கு, அதனோடு சேர்ந்து இந்த சுய உதவி குழுவுக்கு ஒரு பொதுவான ஒரு கணக்கு ஒன்று தொடங்குவார். அப்படி தொடங்குகின்ற பொழுது 20 பேர் சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு வங்கி மேலாளர், 20 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு தொகையை உடனடியாக கொடுக்கிறார். அந்த தொகையை அந்த பொது கணக்கிலே வரவு வைக்கிறார்கள். அதில் ஒரு வியாபாரம் நடக்கிறது, அதில் லாபம் இருக்கிறது, லாபத்தை தனிநபர் கணக்கில் கொண்டு போய் வைப்பாங்க. கிராமப்புறங்களிலே சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க, மேலை நாடுகளில் அதை எக் மணின்னு சொல்லுவாங்க. சிறுவாட்டு பணம் என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உபரியாக இருக்கும் பொருளை அதை விற்பதன் மூலமாக கிடைக்கின்ற பணம். எக் மணி என்று ஏன் வந்தது? வீட்டில் இருக்கக்கூடிய கோழி முட்டையிடுகின்ற பொழுது தமக்கு போக மற்றவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து பணமாக வாங்கி கொள்வது. இதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேமித்து வச்சிருப்பாங்க. ஒரு மாடு இருக்கிறது என்றால் சாணம் இருக்கும், அதன் மூலமாக வரட்டி தயார் செய்வார்கள், தேவையானவர்களிடம் விற்று பணம் பெறும். இந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியாத சூழல்கள் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இந்த வங்கியில் கொண்டு போட முடியும். ஒரு வங்கியில் பணம் சேர்ந்தவுடன் அது மிக எளிமையாக அவர்களுடைய பொருளாதார மேன்மைக்கு உதவி செய்யும். ஒரு ஒரு உதாரணத்தை, பிராக்டிக்கலாக நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய அரசு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் 1000 பேரோ 2000 பேரோ வேலை செய்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த ஒரு வங்கி மேலாளர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பு, அந்த அரசு துறையினுடைய தலைமை பொறுப்புக்கு சென்று, உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் தருகிறீர்கள், அதை நாங்கள் எங்களுடைய கணக்கின் மூலமாக அவர்களுக்கு தருகிறோம், எல்லாருக்கும் ஒரு கணக்கு ஓபன் பண்ணுறோம். நான் சொல்வது பழைய கதை, ஜந்தன்லாம் வரத்துக்கு முன்னாடி. அவர்கள்ட்ட என்ன ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஊழியர்களிடம், உங்களுடைய சம்பளம் 500, 1000, 1500. 500 இருப்பவர் மாதம் 10 ரூபாய் தொடர் வைப்பு நிதியில் வைப்பார். தொடர் வைப்பு திட்டம்னா ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு, மாதம் 10 ரூபாய் கட்டுறது. 1000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவருக்கு 20 ரூபாய், அதற்கு மேலே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 30 ரூபாய். ஒரு வருடம் சேமிப்பு நடந்தது, 120 ரூபாய் சேமிப்பு. 120 ரூபாய்க்கு ஒரு வட்டி போட்டு 135 ரூபாய் கொடுக்கிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கின்ற பொழுது, இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறதே, நமக்கு அறியாமல் ஒரு 120 ரூபாய் சேமிச்சிருந்தோம் போயிட்டு, இதை அப்படியே நிரந்தர வைப்பு நிதியாக, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்கன்றாங்க. ஒரு 10 வருடத்தில் அந்த 1000 ஊழியர்களினுடைய குடும்பத்திலும் சேமிப்பு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் ஜந்தன் வரத்துக்கு முன்னாடி. இப்போ ஜந்தன் இருந்து சிறுவாட்டு பணமும் இந்த கணக்கில் வந்து, சுய உதவி குழு கிடைத்த பணமும் இதற்குள்ளே சென்று, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்தால் எதிர்காலத்திற்குன்றான பொருளாதார பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் மறைமுகமாக பிராக்டிக்கலாக சேமிப்பு நடந்ததற்கு பிறகு அந்த ஹேபிட் நமக்கு வந்துடும், பழக்கத்திற்குள் நம்ம வந்து விடுவோம். ஆனால் சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது நடக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. திரு விஷயங்களில் தான் சேமிக்கவே முடியும். பழங்காலத்தில் வாழ்க்கை முறையில் அது இருந்தது. இப்பொழுது நமக்கு ஒரு வங்கி என்கின்ற ஒன்று வந்தவுடன், இந்த இரண்டு வழிமுறைகளின் மூலமாகவும், ஆதார் கார்டு மூலமாகவும், ஜந்தன் மூலமாகவும் இது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது.
1: ஓகே சார், மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார பலத்தை தருது இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த நேரடி நிதி பரிமாற்றம் வெற்றியடைய இந்த ஜன்தன் திட்டம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது சார்?
0: என்னுடைய கணக்கில் இருந்து என்னுடைய உறவினர் ஒருவருடைய கணக்கிற்கு நான் 1000 ரூபாய் அனுப்ப விரும்புகிறேன். அதை வந்து டிராப்ட்னு சொல்லுவாங்க, பே ஆர்டர்னு சொல்லுவாங்க, மெயில் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, எம்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு 5 ரூபாய் வங்கி கொடுக்கணும், ஒரு படிவத்தை நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், பூர்த்தி செய்து கொடுக்கணும். ஜந்தனில் இந்த பரிமாற்ற பணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. அது கணினி மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் நடப்பதனால் உடனடியாக நடந்து விடுகிறது. யாருக்கு போய் பணம் சேர வேண்டுமோ அந்த தொடர்பு சரியாக இல்லை என்றால் அந்த பணம் அங்கு போய் விழாது. ஒரு கணக்குக்குள்ளே போய் அது விழுந்துடாது. அது இந்த எண், இந்த பெயர் இருந்தால்தான் அதில் போய் விழும். அப்போ ஒரு மத்திய

0: அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பணம் தர வேண்டும் என்றால் அது உடனடியாக செய்துவிட முடிகிறது. இப்போ எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வருவதாக நாம் வைத்துக்கொள்வோம். உரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு மானியம் தருகிறோம், உரத்தை நீங்கள் போட்டு விடுங்கள், மானியத்தை நாங்கள் பிறகு தருகிறோம் என்று சொன்னால் இந்த மானிய தொகையும் உடனடியாக பரிமாற்றம் செய்வதற்கு நமக்கு வசதி ஏற்பட்டுவிட்டது. ஆகையால் ஜன்தன்னாக இருந்தாலும் சரி, ஆதாராக இருந்தாலும் சரி, கணக்கில் பரிவர்த்தனை செய்வதற்கு நேரடியாக நம்மிடம் எந்த தொகையையும் பெறாமல் நம்முடைய கணக்கிற்கு வந்து சேர்கிறது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதியாக இருக்கிறது.
1: இப்போ இந்த வங்கி கணக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு இந்த ஜன்தன் திட்டம் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு எந்த அளவு

0: ஏழை மக்களுக்கு இந்த ஜன்தன் திட்டம் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு எந்த அளவு உதவியா இருந்தது? அரசு திட்டங்களின் பலன்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேர வழிவகை ஏற்பட்டதன் மூலம் கிடைத்த பலன் என்னென்ன சார்?
1: ஒரு வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில இந்த விலாசத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக கணக்கு தொடங்கிவிடலாம். ஒரு இடத்தில் ஒரு கணக்கை தொடங்கியவர் இன்னொரு இடத்தில் ஜன்தனுக்கு தொடங்க முடியாது, அப்படி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதில் போட்ட உடனே வந்துடும். நான் ஜன்தனில் ஒரு கணக்கு வைத்திருக்கலாம், எனக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக நான் ஒரு கணக்கை வைத்திருக்கலாம், அது சாதாரண கணக்கு. ஆனால் ஜன்தன் கணக்கு தான் அரசனுடைய நிதி உதவிக்கு நேரடியாக பலன் பெறக்கூடிய ஒன்று. இது உடனே ரெக்கக்னைஸ் ஆகிடும். யார் யாருக்கெல்லாம் நான் இந்த தொகையை கடக்கணும்னு இந்த ஜன்தனில் இந்த கேட்டகரி வந்துடும். ஜன்தன்லேயே பல பிரிவுகளை கொண்டு வந்து விட்டார்கள். ஆண் பெண் திருமணமானவர் இல்லை என்று நம்ம ஒரு பிரிவை கொண்டு வர முடியும். குழந்தை பெற்று இருக்கக்கூடியவர் என்றால் ஒரு குழந்தைக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னா தாய்க்கோ தந்தைக்கோ கொடுக்க முடியும். இப்படி தன் வீட்டு அருகிலே ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே வங்கிகள் வந்துவிட்டன. கிராமப்புறங்களில் வங்கி பெருகிவிட்டன. ஜந்தனனுடைய ஒரு தாக்கம் என்பது அஞ்சல் துறையின் மூலமாகவும் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இன்னமும் அவர்களை சென்று கூடுதலாக அடையக்கூடிய வாய்ப்புகளை பெற இருக்கிறது. மேலும் விவசாயத்திற்கு உண்டான தங்க நகை கடன் வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ப்ரியாரிட்டி செக்டார் லோன் ஒன்று உண்டு, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர்களுக்கு வழக்கமாக ஒரு 10% வட்டி என்றால் அவர்களுக்கு 6% தான். இந்த 6% அவர்கள் பெறுவதற்கு, அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவே ஜன்தன் நமக்கு பயன்படுகிறது. தனியாக ஒரு பெரிய ஆதாரம் தேவைப்படாது. ஜன்தன் கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது என்றாலேயே, ஏன்னா ஜன்தன் கணக்கில் இருக்கிறவர்களுடைய நிலை நமக்கு தெரியும். அதன் மூலமாக டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரத்யேக வட்டி விகிதம், அதை கொடுப்பதற்கும் பயன்தருகிறது.
0: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் மூலமா ஏராளமான அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியா ஏழை மக்களின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைவதை இது உறுதி செய்து, மேலும் இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறதும் சொன்னீங்க சார். அடுத்ததா இந்த யூபிஐ நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வளர்ச்சியில யூபிஐ ஏற்படுத்திய மாற்றம் என்ன சார்?
1: யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பல நாடுகள்ல இது தனித்தனியா இருக்கு. யூபிஐனுடைய மிக முக்கியமான கூறு 2017 வாக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கிய ஒரு பேஸ். இதன் மூலமாக 1 ரூபாயிலிருந்து பல கோடி ரூபாய் வரை பரிமாற்றம் செய்வதற்கு பல்வேறு தளங்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். ஸோ அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் மற்றவர்களெல்லாம் பங்கேற்கிறார்கள். இப்போ நம்ம தனியாரெலாம் அதற்குள்ளே பங்கேற்று எங்கள் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்ம 5 ரூபான்னு அடிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த உலோகத்தினுடைய மதிப்பு 8 ரூபாய் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாணயம் காணாமல் போயிடும். ஏன்னா அதனுடைய உலோகத்தோட மதிப்பு அந்த நாணயத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளில் நம் நாட்டையும் சேர்த்து நடந்திருக்கிறது. இவையெல்லாம் யூபிஐ வந்ததன் மூலமாக நீங்கிவிட்டன. அதனால யூபிஐ ஆதார் எப்படி ஒரு தனிநபரனுடைய அடையாளத்திற்கு பயன்பட்டதோ, அதே போல் யூபிஐ என்பது நிதியை செலுத்துவதற்கு, பணத்தை பெறுவதற்கும் பணத்தை அனுப்புவதற்கும் உண்டான வழியை அது உருவாக்கிவிட்டது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். உலக நாடுகளில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு வங்கி கணக்கிற்கும் நாம் பணம் அனுப்ப முடியும். உள்ளூரில் ஒருவருக்கு பணம் அனுப்ப முடியும்.
0: ஓகே சார், ஒருவருக்கு எளிதா பணத்தை செலுத்தக்கூடிய ஒன்றுக்கும் யூபிஐ பயன்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த யூபிஐ நடைமுறை மூலமா அரசாங்கத்துக்கு எவ்வளவு சேமிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொன்னீங்க சார். இப்ப வந்து இந்த வணிகர்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு இந்த யூபிஐ முறை எந்த வகையில பயனளிக்கும் சார்?
1: நேரடியான ஒரு பலனையும் மறைமுகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனையும் பார்க்கலாம். நேரடி பலன், அவர்கள் கல்லால் பணம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கணக்கிற்கு பணம் போய்விடுகிறது, மீதி சில்லறை கொடுக்க வேண்டும். இப்போ கியூஆர் கோடுங்கிறது வந்திருக்கு, அது இன்னமும் எளிதாக்கி விட்டது. இது நேரடியாக நமக்கு இருக்கிற பலன். ஆனால் இதில் ஒரு மறைமுக பலன் ஒன்று இருக்கிறது. ஒரு நடைபாதை கடை வைத்திருக்கிற ஒரு வியாபாரி, வங்கியிலே அவருக்கு கணக்கு இருக்கிறது, ஜன்தன் மூலமாகவோ அல்லது இந்த வியாபாரத்தின் மூலமாகவோ கணக்கு வைத்திருக்கிறார். அவர் வங்கி மேலாளரிடம் போய், எனக்கு 1000 ரூபாய் பணம் வியாபாரத்திற்காக தேவைப்படுகிறது, எனக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியுமா என்றால், அதில் பலவிதமான தடங்கல்கள் இருக்கும்.

0: அதெல்லாம் இவர் நடைபாதை வியாபாரத்தை நடத்தி வருகிறார். வங்கி மேலாளருக்கு இது எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம், அல்லது இவருடைய உண்மையான வியாபாரம் எவ்வளவு என்று தெரியாமல் இருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் மறைமுகமான ஒரு விஷயம், இந்த தொகை ஒவ்வொரு நாளும் போய் சேருது இல்லையா. அப்ப அவர் போய், என்னோட கணக்கை பாருங்க சார், ஒரு நாளைக்கு நான் வந்து இவ்வளவு 3000 ரூபாய்க்கு நான் வியாபாரம் செய்யறேன், 300 ரூபாய்க்கு வியாபாரம் செய்யறேன் அப்படின்னா வங்கி மேலாளருக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. ஆனா ஒரு நாளைக்கு இவ்வளவு கிரெடிட் வருது, அதனால இவருக்கு வியாபாரம் நடக்கிறதுனால நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். இது மறைமுக பயன்பாடு ஒரு சாதாரண கடைக்காரர். அதனால ஆரம்ப காலத்துல அவர்கள் இந்த தொகையை வாங்குவதற்கு பயந்தாலும், இப்பொழுதெல்லாம் அவர்கள் இதை ஆதரவோடு இதிலேயே நீங்க கட்டிடுங்க சார்னு சொல்றாங்க. அது அவர்களுடைய கணக்கிற்கு பலம் சேர்க்கிறது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பலனாக நான் பார்க்கிறேன்.
1: இப்ப மக்கள் யூபிஐ முறையில பணம் செலுத்தும் பொழுது ஊக்கத்தொகையை அரசாங்கம் கொடுக்கறாங்க, இது எந்த வகையில மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
0: பீம் அப்படின்ற ஒரு செயலியின் மூலமாக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சில தொகைகளை நாம் செலுத்துகின்ற பொழுது ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்தோ அல்லது அவ்வப்பொழுதோ திட்டங்களை தீட்டி நமக்கு ஒரு 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். அதுல நமக்கும் பலன் இருக்கிறது, அரசுக்கும் பலன் இருக்கிறது. இதைதான் பொருளாதாரத்துல நம்ம பார்க்கணும். இப்ப நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன், அதற்கு எனக்கு ஒரு சிறு தொகையை அவர்கள் தருகிறார்கள். எனக்கு என்ன நன்மை? வீட்டில் இருந்தபடியே என்னால் செயலியின் மூலமாக தொகையை செலுத்தி விட முடியும். நான் அரசு துறையினுடைய அந்த அலுவலகத்திற்கு 10 மணியிலிருந்து 5 மணி என்கின்ற ஒரு சட்டத்தின் கீழ் நான் போக வேண்டாம். அரசுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? ஒரு ஊழியர் எனக்காக செலவிடுகின்ற நேரம் முழுமையாக மிச்சமடைகிறது, அதை அவர் வேறு ஒரு பணியை செய்வதில் செலவிட முடிகிறது. இவையெல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிட்டன. அரசு இந்த ஊக்கத்தொகையை மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டே வரும். நாம் அதன் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையை தரலாம், சேவையை இன்னும் நாம் மேம்படுத்தலாம் என்கின்ற இந்த ஊக்க விஷயம் என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே வந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், பணமில்லா பரிவர்த்தனை யூபிஐ முறையில நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கு? உலக நாடுகளிடையே இது முக்கிய கவனம் பெற்றதன் காரணம் என்ன சார்?
0: சீனா இதிலே முதலிடம் இருக்கிறது, அப்புறம் அடுத்த 3 இடங்களில் மாறி மாறி நம் நாடும் வந்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகள்ல இது இயல்பாகவே அவர்களுக்கு நடந்து விட்டது. அதனால் அவர்களெல்லாம் பின்னாளில் சேர்ந்த நம்மை போன்றவர்களுக்குண்டான போட்டியை நாம் பார்க்கலாம். சீனாவினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால், அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் இதிலே முதல் நிலையில் இருக்கிறார்கள். அது மக்கள் தொகை அடிப்படை. நம் நாடு அதற்கு அடுத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இன்னும் ஒரு 60% தான் நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம். இன்னும் 40% இதற்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வர வர அதுவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு நாட்டினுடைய பண பரிவர்த்தனை என்பது இத்தனை தொகைக்கு மேல போனா நான் GST வரேன் அப்படின்னா, இத்தனை தொகைக்குள்ள நான் இருக்கேன்னு என்ன நிரூபித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. நான் எல்லா பேமெண்ட்டையும் யூபிஐ மூலமாகவே வாங்குகிறேன். சில இடங்கள்ல சொல்லுவாங்க, நாங்கள் பணமே வாங்க மாட்டோம், பணம் எங்கள் கையால் தொடமாட்டோம், எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கில் செலுத்தி விடுங்கள். அப்ப நான் வந்து எந்த ஸ்லாப்ல இருக்கேன், அந்த விளிம்பிற்கு உள்ளே இருக்கிறேனா அதற்கு மேலே இருக்கிறேனா என்று என்னை நிர்ணயித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. யூபிஐ பேமெண்ட் என்பது நேர நிர்வாகத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இடத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இப்போ நான் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லாமல், பதிவுத்துறை அலுவல்களுக்கு இடையே அது நடக்கும். அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் பின்னால் வரும். அப்படி வருகின்ற பொழுது மிகப்பெரிய பண பரிவர்த்தனை என்பது இதன் மூலமாக நடைபெறும். பெரிய பண பரிவர்த்தனைகள் கணக்கின் மூலமாக நடந்துவிட்டால் மற்ற பணத்தை அச்சடிப்பதையும் அரசாங்கம் குறைத்துக் கொள்ளும், தேவை இருக்காது. மற்ற எல்லாருமே வந்து டிஜிட்டல் பணத்துக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா பணத்தை அச்சடிக்கணும், அதிலிருந்தே நாம் முற்றிலும் விடுபட்டு விட்டோம் என்றால் வருமான வரி துறைக்குண்டான விவரங்கள் இதன் மூலமாக எளிதாக கிடைத்துவிடும். அதனால முள்ள முள்ள நம்மளே டிஜிட்டல் பணத்துக்குள்ள போயிடுவோம்.
1: இந்நிகழ்ச்சியின் 2வது பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்கள் வழங்கிய தகவல்கள். உடன் உரையாடியவர் வடிவழகி அவர்கள்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. இனிசை நேரம்.
3: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஓர் வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையொட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலமாக ஆரல்வாய் மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360-512-712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை நேரம். தொடர்வது மாவட்ட செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸை உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்றாக அறிவித்துள்ளது. எனவே தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து தொற்று அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் துறைமுக பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி எஸ் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித் தலைவராக திரு எல் மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22 தொடங்கியது. முன்னதாக 450 பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அகரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அகரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகளுக்கு மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதை கண்டு ஒரு சாய ஆலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாய ஆலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அகரஹாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கே கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2 குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3 சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 400,000 நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5 கொண்டாடப்பட்டது.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி சந்திரசேகர், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீரதீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீரதீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனுஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனுஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து

0: போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு இரண்டு முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்புமிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லாவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் தீக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு

0: முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 7:25:40.

0: உங்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் சார்ந்த அறிவுரை. 100 தேங்காய் மட்டைகள் நார்பகுதி மேல் நோக்கி இக்குமாறு, அல்லது 25 கிலோகிராம் தென்னை நார் கழிவுகளை 1.5 மீட்டர் ஆரம் தூரத்தில், 30 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும். இந்த மட்டைகளை தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில், 150 சென்டிமீட்டர் அகலத்தில் இந்த மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவ காலத்தில் கிடைக்கும் நீரை சேமிக்க முடியும். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். அறுவடை செய்யப்பட்ட பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. மழை இருப்பதால் பாலித்தீன் கவர் 2% பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும் என தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். திருவட்டார் மற்றும் மேல்புறம் வட்டாரங்களில் PM கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் விவசாயிகள் விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்திடும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. திருவட்டார் தாலுகா அலுவலகத்தில் ஜமா பந்தியுடன் இணைந்து June 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளிலும், விளவங்கோடு தாலுகா அலுவலகத்தில் ஜமா பந்தியுடன் இணைந்து June 9 முதல் 11 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. எனவே இதுவரை

பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களது ஆதார் அட்டை, கைபேசி எண், பட்டா விவரங்கள் மற்றும் தொடர்புடைய நில ஆவணங்களை கொண்டு வந்து பதிவு மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்வதன் மூலம் அரசின் பல்வேறு வேளாண் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகளை எளிதில் பெற முடியும். எனவே அனைத்து விவசாயிகளும் தவறாமல் விவசாயிகள் பதிவு சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இப்போது கேட்கலாம்

0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, ரப்பர் சாகுபடி அனுபவங்கள். வீரவநல்லூர் எம் நீலகண்ட பிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி வானொலியின் அளப்பரிய சேவைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழை சாகுபடியில் உர மேலாண்மை, திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஆகவே விவசாயம் பேணுவோம், உழவு தொழிலை காப்போம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: இதில் ரப்பர் சாகுபடி அனுபவங்கள் வீரவநல்லூர் எம் நீலகண்ட பிள்ளை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலையோர கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ரப்பர் வந்து ஃபேமஸா சொல்லக்கூடிய நிலையில. நீங்க வந்து ரப்பர் சாகுபடி பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா. வணக்கம்.
3: வணக்கம்.
0: எத்தனை வருஷமா ரப்பர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ரப்பர் சாகுபடி சுமார் 20 வருடமாக இருக்கிறது.
0: ரப்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரகம் எல்லாம் இருக்குயா?
3: டிஜிஆர் BB56, RR 600, 430, 105. ஆனா 105 வந்து நல்ல பால் கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா மரம் அந்த அளவுக்கு பருக்காது. RR 600 வந்து பால் நார்மலாக இருக்கும், ஆனா மரம் நல்ல பருக்கும். ஆனா இப்ப நிறைய இடங்கள்ல 430 வச்சுக்கிட்டு இருக்காங்க.
0: ரப்பர் சாகுபடி பண்றதா இருந்தா எப்படிப்பட்ட நிலப்பகுதிய நாம தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும்?
3: நிலம் வந்து முக்காலும் கரை பகுதி தான் அதுக்கு நம்பர் ஒன்னு. அது மலை சார்ந்த பகுதிகளாக இருக்கணும். கரிசல் மண் செம்மண் பகுதிகள் தான் நல்ல.
4: இப்போ நீரோட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து ரப்பர் சாகுபடி ஏற்றதா இருக்காது?
3: இருக்காது. அது நீர் எப்பளவு இருக்கக்கூடிய இடத்துல வராது. அதாவது வெள்ளத்தை இருக்கக்கூடிய சக்தி உண்டு, ஆனா நீரோட்டம் எப்போ இருக்கக்கூடிய இடத்துல ரப்பர் ஆகாது.
0: ரப்பர் சாகுபடி பண்றதுக்கான நிலத்தை எப்படி தயார்படுத்த வேண்டியிருக்கும்?
3: 15x16 அளவுலையும் 22x11 அளவுலையும் இப்ப போட்டு இருக்காங்க அளவு. முதல்ல வந்து 40x5, அப்ப மரங்கள்லாம் ரொம்ப ஆலமரம் மாதிரி திரும்ப தடியா இருந்து அந்த சமயத்துல. இப்ப அந்த அளவுக்கு மரத்தினுடைய வளர்ச்சி இல்லை. இப்ப எல்லா இடத்துலயுமே 105 BB56 RR 600 430 தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே இடத்துல இப்ப டிஜிஆர் அறவே போயிட்டு, ஒரு இடத்துலயுமே டிஜிஆர் காணல. அது போக ரப்பர்ல வந்து இப்ப வந்து மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்ய மாட்டேங்கு குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல. அதாவது அக்னி நட்சத்திரம் மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கும், மே 28ஆம் தேதி வரை இருக்கும். இந்த 24 நாட்களையும் நல்ல வெயிலா இருக்கும். அப்ப அது வந்து பூமி நல்ல காயும். ஆனா இப்ப அந்த நேரத்துல சீதோஷ்ணல மாறி மழை பெய்துகிட்டு இருக்கு. முதல்ல ரப்பர்ல வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துல 240 நாட்கள் வரை வேலை நடந்ததா பல்வெட்டு தொழிலாளிகள் சொல்லுவாங்க. ஆனா இப்ப 135

0: வேலை தான் நடக்கு.
1: சரி, ரப்பர் கண்டுகள் எல்லாம் எங்க போய் வாங்குறீங்க?
0: ரப்பர் வந்து நர்சரியில உங்களை குலசேகரம், கடையாளமோடு, அருமனை அந்த பகுதியில வந்து ரப்பர் நர்சரி இருக்கு. அதுபோக முக்கம்பாளையில எஸ்டேட்லயும் இருக்கு.
1: கண்டுகளுடைய விலை என்ன?
0: கண்டு வந்து 75 ரூபா, 100 ரூபா, பல ரகத்துல இருக்கு.
1: ரப்பர் சாகுபடி பண்றதுக்கு நடவு பண்ணும் போது ஆழ அகல உயரம் எல்லாம் எப்படியா?
0: 3x3 போட்டுக்கோ.
1: ரப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரப்பருக்கும் இன்னொரு ரப்பருக்கும் எவ்வளவு இடைவெளி விட்டு நட வேண்டி இருக்கும்?
0: 15 அடி நீளம், இந்த வீதி 16 அப்படி இருக்கும்.
1: நட்ட உடனே பாசனம் எல்லாம் எப்படி பண்ணணும்?
0: நம்ம தண்ணீர் ஊத்தணும். அதுக்கும் பிறகு உங்களுக்கு முதல்ல எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் நோயினுடைய தாக்குதல் கிடையாது. இப்ப நோயினுடைய தாக்குதல்னால மருந்துகள் எல்லாம் அடிக்க வேண்டியது வருது. 2 வருஷம் வர உரம் போட்டுக்கிட்டு களையெல்லாம் எடுத்துக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு உடனே பெற்று வெட்ட வேண்டி வரும் ரப்பருக்கு.
1: ரப்பரை நடவு பண்ணதுல இருந்து எத்தனை வருஷம் ஆகும்?
0: 7 வருஷம் ஆகும். அந்த 18 இன்ச்சு வந்த உடனே நம்ம மார்க் போட்டு அடுத்த வருஷம் வெட்டக்கூடிய அளவுக்கு தயாராயிரும். இப்ப ரப்பர் கடையில எல்லா இடங்களும் இப்ப பிரித்து சக்கா தான் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத வாழை இருந்து இப்ப மேக்சிமம் வாழையும் இருக்கு, ஆனா 80% பிரித்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடைவெளியில இந்த 15 கிராம் சொல்லுவோம்ல, அந்த சைடு 2 அடி, இந்த சைடு விட்டு 11 அடியில தான் இடையில நடது. அதுக்கு முன்னா கம்ப்ளீட்டா பிரித்து சக்க போறதுக்கு முன்னா அப்படியுமே வாழை தான் இருந்து, எல்லா இடத்துலயுமே வாழை சாகுபடி தான் இருந்து. வாழைய வந்து இப்ப வந்து அதனுடைய காற்று பல இதுன்னா பிரச்சனை இல்லை. எந்த காற்று மழைக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அதனாலதான் இப்ப அன்னாசி பழத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க.
1: நீங்க சொன்னீங்க ரப்பரை பொறுத்த வரைக்கும் 6 முதல் 7 வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. 6 to 7 வருஷம் வரைக்கும் அதை வந்து எப்படி எல்லாம் பராமரிக்க வேண்டியிருக்கும்?
0: பராமரிப்பு வந்து இப்ப நம்ம இதுக்கு கொடுத்ததுனால காடு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அன்னாசி பழத்துக்கு 3 வருஷம், 2 வருஷம் அது முடிஞ்சதுமே வெட்டு வெட்டி தீரும். அதுக்கும் பிறகு 1 வருஷத்துக்கு 1 தடவை தான் ஒதுக்க முடியும்.
1: ரப்பர் நல்ல தரமா தான் வளர்ந்துட்டு இருக்கு. பார்க்கும் போதே ரப்பர்ல ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ளாயிருக்கு அப்படிங்கறத வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா?
0: உண்டு. அது இலையெல்லாம் ஒரு மாதிரி பூஜி கணக்க பூஞ்சாங்க கணக்க போயிட்டே இருக்கும். திராணிப்பு இல்லாம இருக்கு. அதுக்கு ஊட்டச்சத்துக்கு வேண்டிய மருந்துகளை நம்ம பாக்டம்பாசு, கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி பட்ட இது போட்டா அது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு வரும். செழிப்பா வளர்ந்து ஏற்ற இறக்க இருக்கணும். மலைப்பகுதி, மலையில இருக்கு பார்த்தாலும் அந்த பகுதி தான் ரப்பருக்கு. இப்ப கீரிப்பாற, பர்லியாறு இந்த மாதிரி பட்ட இப்ப எங்கேயும் சுருளோடு பகுதியிலும் உள்ளிமலை இந்த மாதிரி பட்ட கொஞ்சம் ஏற்ற இறக்கோடு இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நல்ல பாலுகளும் இருக்கு. மண்ணு மட்டும் இருந்தா பாறைக்கு இடையில நல்ல வளர்ச்சி நிறைய இருக்கு. அது போக முதல்ல வந்து எந்த தோட்டத்திலையும் களக்கொல்லி அடிக்கிறது கிடையாது. சுமார் 1-5 வருடங்களுக்கு முன்ன கூட எந்த ரப்பர் தோட்டத்திலையும் களக்கொல்லி அடிக்கதே கிடையாது. இப்போ வேலை வாய்ப்பினுடைய காரணத்தினால அதிக செலவு ஆகக்கூடிய காரணத்தினால எல்லா தோட்டங்களிலும் களைக்கொல்லி அடிக்கிறார்கள். அது ஒரு முறைக்கு பாதிப்பு தான் என்னுடைய அனுபவ ரீதியில. ஏன்னா ரப்பர்ல உள்ள வேர்கள்லாம் ரொம்ப சிறுசா தான் இருக்கும், பொடி வேர்கள். இந்த வேர்கள்னால களைக்கொல்லி அடிக்கிறதுனால உடனே புல்லே பட்டுப்படுது. வீரியமா இருக்கக்கூடிய நேரத்தில் அது ரப்பருடைய ஈல்டு நாளடைவில் அது குறையதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, எல்லா தோட்டங்களையும் இப்ப நம்மளும் சரி அடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு செலவு குறைவு. உடனே படக்கூடியதும் இருக்கு, ரவுண்ட் அப்பும் இருக்கு, நாள் பட்டு உங்களுக்கு படக்கூடியதும் இருக்கு. எது அடிச்சாலும் அனுபவ ரீதியில் அது மண்ணுக்கு கேட்டது. முதல்ல எந்த தோட்டத்திலையும் யாரும் சரி அடிக்கிறது கிடையாது. வாழை விவசாயமாக இருக்கட்டு, களைக்கொல்லி அடிக்காம இந்த தொழிலாளர்களுடைய ஊதியத்துக்கும் உர விலையும் இன்னைக்கு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே வருது. இதை கணக்கு உரத்துல ரொம்ப விவசாயத்தை பொறுத்த அளவுல உர விலை தான் முக்கியம். தொழிலாளர்கள் பிரச்சனை எல்லாத்திலையும் பார்த்தாலும் இந்த அடிக்கனால மண்ணுக்கு கேடுதான் வருது. களைக்கொல்லினால 1 வருஷத்துக்கு 2 தடவை உரம் கொடுத்தா நல்லா இருக்கு. உரங்கள் வந்து மற்ற ரப்பர் மிக்சர், பேக்டம்பாஸ், காம்ப்ளெக்ஸ், ஆனா கடலை புண்ணாக்கு போட்டா கொஞ்சம் தடியும் பறக்கும். அந்த மாதிரிப்பட்ட உரங்கள் போடலாம். அதாவது முதல்ல வந்து தோட்டங்கள்ல வந்து எல்லா ரப்பர் தோட்டங்களையும் காலையில 6 மணிக்கு தான் வெட்ட ஆரம்பிப்பாங்க. பெரிய எஸ்டேட்லயும் சரி ஒரு சின்ன விவசாயிகளா இருக்கட்டும் 6 மணிக்கு தான் வெட்ட ஆரம்பிப்பாங்க. அதனால அன்னைக்கு வந்து பால் வெட்டது வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணி 10 மணிக்கு வெட்டு ஆக முடியும். அதுக்கும் பிறகுதான் பால் எடுப்பா. ஆனா இப்போ எல்லா இடத்திலும் இரவோடு இரவாக வெட்டுக்கிறாங்க. அது தொழிலாளர்கள் பற்றாக்குறை. முதல்ல மாதிரி தொழிலாளர்கள் வந்து சொன்னா அவள் இஷ்டத்துக்கு தான் இப்ப நடக்கணும். முதல்ல வந்து அப்படி கிடையாது. 6 மணிக்கு தான் கேட்டு திறப்பா எஸ்டேட்டுகள்ல வந்து 6 மணிக்கு பிறகுதான் பால் வெட்டி ஆரம்பிக்கும். இப்ப அப்படி இல்லை. ராவு 12 மணி 2 மணி அப்படி பால் வெட்டி தொழிலாளர்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்கா. பாலுக்கு சேகரிக்கிறது நம்ம பாலை வெட்டிட்டு வந்து உரைய வைக்கிறதுக்கு ஆசிட்ட விட்டு அரிச்சு அதை சீட்டாக்கி அதுக்கு பிறகு ஸ்மோக் ஹவுஸ்ல போட்டு காய போட்டு தான் விற்பனைக்கு போறது. வாரத்துல 3 வெட்டு தான் வெட்டணும். அப்பந்தான் அந்த ரப்பர் மரம் பாலும் கட்டியாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு மரத்துக்கும் ரொம்ப நல்லது.
1: பால்வெட்டு எந்தெந்த மாதங்கள்ல எல்லாம் இருக்காது?
0: பால்வெட்டு இருக்காதது மார்ச், இருக்காது. பிப்ரவரியிலிருந்து பிப்ரவரி

0: மார்ச் ரெண்டும் இருக்காது. அதுக்கும் பிறகு பங்குனி மாசம் அந்த பங்குனி ஏப்ரல் வந்துடும். இந்த மாதிரிப்பட்ட மழை பெய்யக்கூடிய காலங்களில் பால் வெட்டதுக்கு முடியாது. அப்படி மழை காலங்களில் வெட்டுப்பட்டால் மரம் சீக்காகும்.
1: பொதுவாகவே ரெயின் கார்டு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, மழையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின் கார்டு தொழில்நுட்பம் செய்யறீங்களா?
0: அதுக்கு இடையில சைடு போட்டிருப்பாங்க. சில தோட்டங்களில் சைடுன்னா அதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் கணக்க போட்டிருப்பாங்க. அது பெருமழைக்கு வெட்ட முடியாது. சின்ன தூத்தல் இந்த மாதிரி பட்டதுக்கு தான் அந்த அதை உங்களுக்கு பயன்படுத்த முடியும்.
1: சரி, ரப்பர்லேருந்து பாலை சேகரம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
0: இப்போ பாலை வந்து சில தோட்டங்களில் வந்து பச்சை பாலுக்கு கொடுப்பான். அதில் ஆசிட்டிக் அமோனியம் குளோரைடை அடைச்சி அது கம்பெனிகளுக்கு போயிடும். முக்கியம் குடியானவர்களெல்லாம் அதை கொண்டாந்து உரைய வச்சு சீட் அடித்து ஸ்மோக் ஹவுஸில் போட்டு தான் விற்பனை ஆகிறது.
1: ஸ்மோக்கர் அப்படிங்கிறது தனி நபருக்கெல்லாம் இருக்காத, அது எப்படி ஸ்மோக்கரை பயன்படுத்துறீங்க?
0: அது ஒரு சீட் அடிக்கிறதுக்கு 1 ரூபா பொதுவாட்டும் இருக்கு. அதுபோக ஸ்மோக் ஹவுஸ் போடக்கூடிய இடத்துலையும் இருக்கு. ஒரு சீட் அடிக்கிறதுக்கு 1 ரூபா, 1 கிலோ உங்களுக்கு உலர்த்தி தரதுக்கு 6 ரூபா. ஒவ்வொரு ஆளுக்கு நம்பர் போட்டிருக்கோம், சில ஆளுக்கு இனிஷியல் போட்டிருக்கோம். அதனால அந்த அதில் எந்த தப்பும் வராது. அந்த அளவுக்கு அதை நடத்தக்கூடியவங்க பார்த்துக்கிடுவார்.
1: அதாவது ரப்பர்லேருந்து பால் எடுத்தாச்சு, பாலினுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணுறது எப்படி?
0: அதாவது தரமான பாலை நிர்ணயம் பண்ணது என்னன்னா, அது சில பால்கள் வந்து தண்ணியாக இருக்கும் சில இடங்களில் இயற்கை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பர்லையாறு களியல் இந்த சில இடங்கள்ல இருக்கும். ஆனால் வயலில் உள்ள பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கூடுதல் ஊத்தினாதான் அது வரும், கட்டி குறவாக இருக்கும். அதிலே பார்த்தாலே தெரியாது, விடக்கூடிய நேரத்திலே தெரியும்.
1: ஒரு சீட்டு தயாரிக்கிறோம் அப்படின்னா, அந்த சீட்டு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு அளவு பால் தேவைப்படும்?
0: ஒரு சீட்டுக்கு வந்து நம்ம 750 கிராம் போடுறது, அதுக்கு 1.5 லிட்டர் விடணும். 700 கிராம் போட்டால் தான் சீட்டு நல்லா காஞ்சி அழகாக பக்குவமாக இருக்கும்.
1: ரப்பர் சாகுபடியில் மழை வெயில் இதனுடைய பாதிப்பு, அதனுடைய வளர்ச்சியிலையோ பால் உற்பத்தி பால் கிடைக்கிறதுலையோ ஏதாவது தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டா?
0: அது தொடர வெட்டாமல் இருந்துக்கிட்டு பழபடி வெட்டக்கூடிய நேரத்தில் 2-3 நாள் பழபடியும் கரும்பட்டை ஏறி பால் 1-2 நாள் பழைய அளவுக்கு வர்றதுக்கு 4 நாள் ஆகிப்போம். இப்போ 1 வாரம் கேப் விட்டாச்சுன்னா ஒரு 25 சீட்டு வரக்கூடிய இடத்துலயே முதல் நாள் வெட்டியாச்சுன்னா 5 சீட்டு தான் வரும். 1 வாரம் கேப் போட்டாச்சுன்னா அதுக்கும் பிறகு 8 ஆகி 10 ஆகி அப்படிதான் கூடுமே தவிர, உடனே நம்ம நிறுத்திக்கிட்டு வெட்டச்சுல அந்த 25 சீட்டும் கிடைக்காது. ஸ்மோக் ஹவுஸ்ல 1 வாரத்துக்கு 1 கதை தான் இறக்குது. அதுக்குன்னு ஒரு பவுடர் உண்டு, அந்த பவுடரை போட்டு வச்சா 1 வருஷம் வரை இருக்கும். அது வித்து ரொம்ப சிறு விவசாயிகள்லாம் வைக்க முடியாது. பெரிய தோட்ட தொழிலாளர்கள் தான் அப்படி வச்சிருப்பாங்க. சிறு விவசாயிகள்லாம் அப்படி ஸ்டாக் வைக்க மாட்டாங்க, அந்த முடியச்சிலே கொடுத்துருவாங்க. அதுவும் விலை குறையலாம். இப்போ நம்ம வைக்கக்கூடிய நேரத்தில் வந்து 230 ரூபாய் இருக்கும், அது சமயத்தில் 170க்கும் வரும். அது சொல்ல முடியாது.
1: ரப்பர் சாகுபடி பண்ணக்கூடியவங்க இப்போ நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
0: ரப்பர் சாகுபடிக்கு வந்து உர விலையை வந்து இப்போ குறைக்கணும். தொழிலாளிகள் எல்லா இடத்திலையும் தட்டுப்பாடு. தோட்ட உரிமையாளர்கள் சொன்னதை எந்த தொழிலாளர்களும் இப்போ கேட்பதில்லை. முதலாளி சொன்னதை தொழிலாளி கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ எங்கேயுமே அதை கேட்பதில்லை. அதான் முக்கியம். ரப்பர் விவசாயத்தை பொறுத்தளவில் இப்போ இது கட்டது கூட ஆள் இல்லாமல் பால்வெட்டு தொழிலாளி தட்டுப்பாடில் இருந்து கொண்டு இருக்கிறது.
1: ரப்பர் சாகுபடி பண்ணுறதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கு?
0: ஏற்றம் பெற்று தான் இருக்குது, அதில் குறவு இல்லை. ஆனால் இது ஒரு வருஷத்தில் சொன்னோம்ல, 365 நாளைக்கு முதல் 230-240 நாள் வேலை நடந்துட்டு உண்டு. ஆனால் இப்போ 135 நல்லா நடந்தால் 150 நாள் கூட நடக்காது. அதனால பால்வெட்டு தொழிலாளிகளும் இப்போ ரொம்ப மடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: சரி, அதாவது இது வரைக்கும் ரப்பர் சாகுபடி பற்றின உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக வந்து ரப்பரை வந்து எப்படி சாகுபடி பண்ணுவீங்க, நடவு பண்ணுறது எப்படி, நட்ட பிற்பாடு அதை வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கிறீங்க, அதுலேருந்து எப்படி பாலை சேகரணம் பண்ணுவீங்க, சேகரணம் பண்ணி எப்படி விற்பனை பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் ரப்பரில் என்னென்ன நோய்கள் வரும், அதை வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி, இதுவரைக்கும் ரப்பர் சாகுபடி பற்றின உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையாக அழகாக பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி. இதுவரை ரப்பர் சாகுபடி அனுபவங்கள் வீரவநல்லூர் எம் நீலகண்ட பிள்ளை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.

0: ஏய், இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, என் தம்பி புது ஆடை உடுத்து கையில வேற பார்சல் ஓடி வாரான், சந்தன மாலை மாதிரி வேற இருக்க. ஏய், இன்னைக்கு என்னமா தயார் பண்ணிருக்க, தம்பி வேற வந்துட்டு இருக்கிறான். என்ன, இளையவனுக்கு 7வது பிறந்த நாளா, அதுக்கு பால் பாயசம் தான் வைக்கியா? இவனுக்கு யோகத்தை பாரு, வீட்டுல பால் பாயசம். ஆனா ஏதோ தடபுடலா நமக்கு கொண்டுட்டு வருகிறது தெரியும் அவன் கைய பார்க்கும் போது. இன்னைக்கு வரவேற்புல அது வேற அழுக்கா இருந்தாலும் நம்மகிட்ட தந்துட்டு போயிடணும், அந்த அளவுல வரவேற்கணும்.
1: ஏனே நீங்க வீட்டுலதான் இருக்கீங்களா? ஏனே உங்களை பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 150 பேரோட வந்திருக்கோம்னே.
0: என்னப்பா நீ, 150 பேர் என் கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி மனிதனா வந்திருக்கிற? அது என்ன சந்தன மாலை பொன்னாட கையில வேற பார்சல், எங்க யார பாக்க? ஒன்னு புரியலையப்பா.
1: ஏனே இப்ப பாக்குறீங்களா, இப்ப பாக்குறீங்களா?
0: என்ன பாக்குறீங்களா?
1: ஒரு கைதட்டில் குடுக்கறேன், கொஞ்சம் சத்தம் கூடுதலா கிடைக்கிறதுக்காக நீங்களும் சேர்ந்து கை தட்டுறீங்களா?
0: என்னப்பா, அண்ணன் யாரு? அண்ணனை உனக்கு ஏத்தால தலையாட்டி பொம்மை ஆக்குற?
1: ஏனே தட்டிருமான கைய?
0: சரி தட்டுனா என்ன நடக்கும்?
1: ஏனே ஒரு தட்டு தட்டிட்டு வைங்க, புழு புழு புழுன்னு சந்து பொந்துகள்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க.
0: ஏ நீ என்னப்பா சொல்லு, பாம்பையாப்பா சொல்ற, மனிதர்களை எல்லாம் சொல்ற?
1: தட்டுங்கண்ணே. பொறுப்பா பொறுப்பா, கொஞ்சம் அமைதியா இருக்க, யாரும் அண்ணன் கிட்ட நெருங்க கூடாது. ஏய் அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது. ஏய் முருகா, இதுக்குதான் சொன்னேன், ரெண்டு பாடி கார்ட கூட்டிட்டு வருவோம். சொன்ன நீ கேட்டியாப்பா, கனகராஜிக்க வேட்டிய ஒழுங்கா கட்ட சொல்லுப்பா. எவனோ கூட்டத்துல வேட்டிய விரிச்சிட்டான்னு நினைக்கிறேன், கெட்டு சொல்லப்பா, தள்ளிப்பா.
0: எல்லாரும் என்ன பாக்கலாம்ப்பா, சந்தோஷமா இருங்க, அமைதியா இருங்க. ஏய் நீ என்னம்மா வந்து முழிச்சிட்டு இருக்க? ஒரு 200 டீக்கு அந்த ராசக்காவை கூப்பிடு, ராசக்காவை கூப்பிடுன்னு. ராசக்காட்ட ஒரு 20 லிட்டர் பால் வாங்கிட்டு வர சொல்லு, ஒரு 150 வடைய வாங்கிட்டு வர சொல்லு, வாங்கிட்டு வர சொல்லு. 200 வாங்கியா? ஏ சிவா, மதினி இப்ப ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்களாப்பா?
1: ஆமாண்ணே, நீங்க அங்க பேசிட்டு இருக்கும் போது கேட்டாங்கண்ணே. நிறைய என்னெல்லாமோ கொண்டு வந்திருக்கீங்களே, சந்தன மாலை வேற கொண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டாங்கண்ணே.
0: நீ என்னப்ப சொன்ன?
1: எல்லாம் அண்ணனுக்கு தான் சொல்லிட்டோம்னே.
0: அதான் பார்த்தேன், நான் 150 வடை அப்படின்னு சொன்ன உடனே 200 வாங்குங்கோன்னு பெருந்தன்மையா சொல்றாளப்பா.
1: இணே ராசக்கான்னு சொன்னீங்க இல்லனே, அது யாருண்ணே?
0: இவ டீ போடணும் அப்படின்னு சொன்னா இப்ப ஆரம்பிச்சா? இப்ப மணி என்னப்பா?
1: இணே மணி 7:30
0: 8:30 ஆகும்பா, அது வர பொறுமை காக்க முடியாது. ராசக்கா அப்படின்னா 150 இல்ல, 200 இல்ல, 300 டீனாலும் கூட 10 நிமிஷத்துல தயாராகி வந்துரும. அவனு என்னப்பா, ஒரு 10 பேர் ஒன்னு சுத்துறான்.
1: வேற ஒன்னும் இல்லனே, வந்த வேலையை விட்டுட்டு என்ன ஓய் கதை விட்டுட்டு இருக்கிறேன்னு கேக்குறான்னு.
0: என்ன ஓய் புரியுதா?
1: இணே அதுக்கெல்லாம் இப்ப நேரமானே, நான் உங்களை ஓயின்னு சொன்னதை சுட்டி காட்டுறீங்க அப்படிதானே?
0: சரிப்பா சரிப்பா, அதெல்லாம் விடுவோம். என்னப்பா சிவா, பெரியவங்களை கூட்டிட்டு வந்திருக்க, இளைஞரை கூட்டிட்டு வந்திருக்க, மகளிர் அணின்னு ஒரு 30 பேர் பின்னால நிக்காங்க.
1: ஏனே எல்லாரும் உங்களை பாராட்டணும்னு வந்திருக்காங்கண்ணே.
0: என்ன விஷயம்ப்பா?
1: ஏனே வானொலி சேவை நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற ரீதியில நீங்க சொல்லக்கூடிய பரப்புரையா இருந்தாலும் சரி, நாடகமா இருந்தாலும் சரி, எல்லாமே வானொலியில ஒலிபரப்பி இருக்காங்கண்ணே. ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அதை குறிப்பெடுக்கக்கூடிய தன்மையில இப்ப மாறி இருக்காங்களாம்னே. ஏனே இப்ப எதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
0: அதான் சொல்றேயப்பா, அண்ணனுடைய பரப்புரை, அண்ணனுடைய பரப்புரை சம்பந்தப்பட்ட நாடகம் வந்து வானொலியில ஒலிபரப்பாயிருக்குங்கிற அத அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கும் உங்க வந்ததுக்கு என்னப்பா சம்பந்தம்?
1: ஏனே என்னென்ன சொல்றீங்க, உங்களை பாராட்ட வந்திருக்காங்க, மனுஷ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க?
0: ஏய் அந்த பெண்களை பாரு, பின்னால பாரு, கை நீட்டாத, கை நீட்டி பேசாதப்பா, நீ தான் கூட்டிட்டு வந்திருக்க.
1: ஏமா உங்களுக்கு என்னமா பிரச்சனை? என்னது, அவரு எவ்வளவு பெரிய ஆளு, ஏன் கை நீட்டி பேசுறீங்க? ஓஹோ அப்படி ஆயிட்டா, உங்களை கூட்டிட்டு வந்தோம்ல, இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க.
0: தம்பி அவங்கள்ட்ட கோவப்படாதப்பா. ஒரு ஆட்கள்கிட்ட எப்படி நம்ம நடவடிக்கைகள் இருக்கணும், என்ன பவ்யமா இருக்கணும், எந்த இடத்துல பொதுவா சொல்லுவாங்க பாத்திருக்கியா, இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசணும்.
1: வானொலியும் வேளாண்மையும் அத பத்தி சொல்லுங்கண்ணே. ஏய் எல்லாரும் குறிப்பெடுத்துக்கணுங்கம்மா, அண்ணனை பாத்துட்டீங்கல்ல, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே? ஆளு இப்படி இருக்காருன்னு பாக்காதீங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கறத அவர் பேச தொடங்க பாருங்க.
0: தம்பி எனக்கு என்னன்னா, நான் சொல்லும் போது அது ஆமோக்கியமாய் ஒருத்தர் கேட்டுட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும். தம்பி ஒண்ணு ஜால்ரா போடலாமா?
1: ஏனே அப்படியே தானே பழவிட்டு இருக்கேன், போடுறோம்னே. ஏனே வேளாண்மையும் வானொலியும் என்னென்ன?
0: வானொலியினுடைய பங்குனாலதான் இன்னைக்கு கிராம அளவுல கூட தரிசு நிலங்களும் பசுமையாயிருக்கு. இன்னைக்கு உணவு உற்பத்தி அதிகரிப்புக்கு முக்கியமான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கையில யாருடைய பங்கு கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறேன்?
1: ஏய் சத்தம் போடாதீங்கப்பா, வானொலிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, நாங்க ரெண்டும் பேசுவோம், நீங்க சத்தம் போடாம அமைதியா குறிப்பிடுங்க, இங்க நாங்க தான் பெரிய ஆளு.
0: தம்பி

0: உணவு உற்பத்தி அதிகரிப்புக்கு வித்திடக்கூடிய ஒரு அடித்தளம் என்ன நினைக்க?
1: வானொலி தான்.
0: தம்பி, திடீர்னு ஒரு மேக வெடிப்பு ஏற்பட போகுது, அல்லது ரெண்டு நாள் கழிச்சு மழை வரப்போகுது அப்படிங்கிற அறைகூவல அமைதியான முறையில, அருமையான குரல்ல, பக்குவமா என்ன இடத்துக்கு என்ன இசை சேர்க்கணுமோ அந்த இசையை சேர்த்து பக்குவமான முறையில கூர்ந்து கவனிக்கிற மாதிரி ஒரு தன்மையை, மக்கள்கிட்ட எழுச்சி ஏற்படுத்த மாதிரி நிலையை உருவாக்கக்கூடியது என்னன்னு நினைக்க?
1: நம்ம

0: மாட்டாரா?
1: செய்வாரே.
0: செய்யும் போது அவருக்கு என்ன வருவாய் கிடைக்கும்?
1: ஏனே மகசூல் இழப்பு இல்லாம நோட்ட இல்லனே.
0: புரியுதா?
1: புரியுதுனே சொல்லுங்கனே. வேற
0: பல்கலைக்கழகங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள், வேளாண் அறிவியல் நிலைய வல்லுநர்களின் கருத்துக்கள் ஒலிப்பதிவு செய்து அதிக மகசூல் தரக்கூடிய புதுசா ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அதை வந்து விவசாயிகள் மத்தியில கொண்டு போறது யாரிடம் நினைக்கிற?
1: இந்த வல்லுநர்களுடைய கருத்துக்கள் வானொலியில போகும், அதை மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்களே. குப்பனுடைய கேள்வி பாருங்க, வித்தியாசமா இருக்கு. 21 ஒரு ரகம் வந்திருக்கு, அத பத்தி கேளுங்க. வானொலியில அத பத்தி சொல்லியாச்சான்னு கேக்குறாம்னே.
0: ஏன் அந்த குப்பனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போம் பாப்பா, வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கா.
1: ஜோர கைத்தட்டும்னே.
0: குப்பன், நீ அருமையான கேள்வி கேட்டிருக்கப்பா. இந்த நம்ம நாகர்கோவில் குமரி பண்பரை வானொலியில கூட ஒரு 10-20 நாளைக்கு முன்ன ஒரு வல்லுநர் 21 பத்தி நொடிகளில் சில நுட்பங்கள் அப்படிங்கிற ரீதியில கருத்துக்களை சொன்னாங்களே, தவற விட்டுட்டியா? 21 அருமையான ரகம், சாயாத தன்மை கொண்டது, நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதலுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளது, மகசூல் ரீதியா அதிக மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்தை சொல்றாங்க.
1: நம்ம சுசிலாக்கா யந்திரமயமாவதல் பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறாரு.
0: பாரு, எல்லாரையும் விழிப்புள்ள மக்களை தான் கூட்டிட்டு வந்திருக்கப்பா. இயந்திரமயமாதல் அப்படிங்கிற நடைமுறை வந்ததுக்கு பிறகு ஒரு காலத்துல 30,000 ஹெக்டேரா இருந்த நெல் சாகுபடி பரப்பு 25,000 ஆச்சு, 20,000 ஆச்சு, 6,000 ஆச்சு, 5,000 ஆச்சு, திரும்ப இப்ப 6,000 அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இயந்திரங்கள் வந்ததுனாலதான் நெல் விவசாயிகள் உங்களமாய் விவசாயிகள் சொல்றாங்கப்பா. வானொலி வாயிலா இயந்திரங்களை பிரபலப்படுத்தினால 5,000 ஹெக்டேரா இருந்ததை 6,000 ஹெக்டேர் அளவுக்கு உயர்த்தக்கூடிய தன்மைய இயந்திரங்களை பிரபலப்படுத்தின வானொலியே சேரும் அப்படிங்கிற தகவல் மேலோங்குத.
1: ஏனே இந்த மனுஷன பாராட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்கனே.
0: போட்டப்பா போட்டப்பா, பாராட்டெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. வந்திருக்க கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்றேன். குமரி மாவட்ட செய்திகளை கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம சென்னைக்கு போக வேண்டியிருக்க, அங்க எப்படி கேட்க போறோம் அப்படிங்கிற பரிதவிப்பு இனி உங்களுக்கு வேண்டாம். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க கேட்கலாம்.
1: இளே டீய குடிங்க, இந்த தகவல் எனக்கு தெரியும்.
0: பாரு என் தம்பிய, இதான் சொல்லுவாங்கப்பா பெரியவங்க, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு.
1: இளே நியூஸ் ஆன் ஏர் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குனே.
0: ஆமாப்பா ஆமா.
1: அத எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ங்கறத இந்த நேரத்தை சொல்லி குடுக்கறானே.
0: சொல்லி கொடுப்பா சொல்லி கொடுப்பா.
1: ஏய் எல்லாரும் அலைபேசி எடுங்கப்பா. ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்களா? நெட் ஆன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர்ல போய் நியூஸ் NEWS ஆன் ONAIR அப்படின்னு டைப் பண்ணுங்கப்பா. பண்ணிட்டீங்களா? அத இன்ஸ்டால் பண்ணுங்க. எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, எல்லாம் உங்க ஊர் பக்கம் வரும்போது தெளிவா நான் சொல்லித்தாரேன். ஏனே அடுத்ததா சொல்லுங்கண்ணே, வானொலிக்கும் வேளாண்மைக்கும் உள்ள தொடர்ப.
0: மத்திய மாநில அரசு திட்டங்களை விவசாயிகள்ட்ட, அதான் உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகள்ட்ட கொண்டு சேர்க்கல, வானொலியினுடைய பங்கு இருக்கனாலதான் இப்ப சமீபத்துல PM கிசான் அப்படிங்கிற அடிப்படையில 20வது தவணை வெளியிடும் போது அந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சிய அப்படியே ஒலிப்பதிவு பண்ணி விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தினாங்களா தெரியப்படுத்தலையா?
1: நான் கூட கேட்டேன்.
0: PM கிசான் திட்டம், காப்பீட்டு திட்டம், நுண்ணீர் பாசன திட்டம், காவியா DPன்னு சொல்லக்கூடிய மாநில அரசு திட்டம், மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம், எந்த திட்டமா இருந்தாலும் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கையில வானொலியினுடைய சேவை அளப்பரியது அளப்பரியது அளப்பரியது.
2: அமுத சுரபியில் இதுவரை வானொலியின் அளப்பரிய சேவைகள் உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: வாழை சாகுபடியில் உர மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம், வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.
5: வாழை சாகுபடி வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல மிக அதிக அளவுல நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இதுல உர மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழு உரம் அதிக அளவுல போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யூரியா, அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதெல்லாம் யூரியா, DAP, பொட்டாஷ் அப்படின்ற உரங்கள் வழியாவோ அல்லது கலப்பு உரங்கள், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பு உரங்களாவோ போடுவாங்க. இந்த 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம் அந்த மாதிரி உரங்கள் போடுவாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நுண்ணூட்ட சத்து குறைபாடு நம்மளுடைய வாழையில இருக்கும். அந்த மாதிரி நுண்ணூட்ட சத்து குறைபாடு ஏற்படும் போது வந்து மகசூல் இழப்பு ரொம்ப ஏற்படும். அதாவது வாழை குலை வந்து அந்த தார்கள் வந்து தரமா இருக்காது, அதுல இருக்க காய்களும் தரமா இருக்காது. இது நல்ல தரமாகவும் மகசூல் அதிகமாகவும் இருக்கு. ஏன்னா நமக்கு

எடையை பொறுத்து தான் நமக்கு விலை கிடைக்கும். அதனால இது நல்லா இருக்கிறதுக்கு வந்து இலை வழியா தெளிக்கக்கூடிய வாழை ஸ்பெஷல் அப்படின்ற நுண்ணூட்ட உரக்கலவை ஒன்று இருக்கு. இந்த உரக்கலவையில பாத்தீங்கன்னா 6 நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கும். என்னென்ன நுண்ணூட்ட சத்துக்கள் பார்த்தா துத்தநாகம், அயன், மாங்கனீஸ், போரான், இந்த சத்துக்கள்லாம் இருக்கும். 6 நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கும். அது இல்லாம கால்சியம், மெக்னீசியம், சல்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்டரி நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய அந்த சத்துக்களும் இருக்கும். இது எவ்வளவு நமக்கு தேவைப்படும், எப்பெல்லாம் தெளிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஐசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழுமத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் சொல்லுவோம், அங்கிருந்து உரக்கலவை இருக்கு. இது வந்து 2 கிலோ பாக்கெட்ல கிடைக்கும். நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணியில 5 கிராம் அப்படின்ற அளவுல வச்சு நம்ம அதை தெளிக்கணும். அந்த நுண்ணூட்ட உரக்கலவை வந்து இப்போ நம்மகிட்ட வந்து 15 லிட்டர் கேன் இருக்குதுன்னா 75 கிராம் உரக்கலவை எடுத்துக்கணும். எனவே இந்த உரக்கலவை நமக்கு நல்லா அந்த இலை வழியா உள்ள போகணும்னா அது நல்லா ஒட்டணும். அதுக்காக 1 பாக்கெட் ஷாம்பு, அப்புறம் 2 எலுமிச்சம்பழம், அது வந்து அந்த pH சமநிலைப்படுத்துறதுக்காக அந்த எலுமிச்சம்பழம், 2 எலுமிச்சம்பழம் இவ்வளவு புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இலையிலையும் தண்டுலையும் நம்ம தெளிக்கணும்.

0: கேட்டீர்கள்.
1: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

நேயர்களின் நினைவிற்கு நாளை இரவு 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கிசான் வாணி உழவருக்கு ஒரு சிந்தனை மல்பரி சாகுபடியும் பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்களும் வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். அமுத சுரபி ஈனாம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். காய்கறி பயிர்களில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை சரிசெய்தல் தகவல்களை தருகிறார் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 8:05 பட்டாம் பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில குழந்தைங்க கலந்துக்கிட்டு உங்களோட திறமைகளை எங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். குழந்தைங்களே, தவறாம கலந்துக்கோங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தமிழக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேகாவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக்க நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல்

0: சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ்ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 8:05:43. குட்டி குழந்தைகளின் மழலை தமிழை ரசிக்கலாம் வாங்க. ஆரம்பமாகிறது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில குட்டி குழந்தைங்க கலந்துகிட்டு உங்களுடைய திறமைகளை எங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். அதுக்காக நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எங்களை அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602429072. இணைப்பு எண் 04652. அப்புறமா மொபைல் நம்பரும் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 8903257039. இணைப்பில் இணையக்கூடிய முதல் சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: சென்னையில
3: இருந்து. சரிம்மா, சரி. பிள்ளை என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்கம்மா? சரிம்மா, பாடுங்க.
4: என்னமா?
3: சரி, சாமி பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்கல்ல, பாடுங்க.

0: சரிம்மா, ரொம்ப நல்ல. சரிம்மா, கொடுங்க. வணக்கம். வணக்கம், யார்? உங்க பேர் சொல்லுங்கம்மா. சரிம்மா, என்ன படிக்கிறீங்க? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சரிம்மா, பாடுங்க. சரிம்மா, ரொம்ப நல்லா பாடினீங்க. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: ஹலோ
0: ஹலோ, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? சரிம்மா, பாடுங்க.
1: சரி.

0: தேங்க்யூமா, ரொம்ப நல்லா பாடினீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேக் போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம்.

0: வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சிகள்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கேருந்துமா பேசுறீங்க? எங்கிருந்து, உங்க ஊர் என்ன? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
1: திருக்குறள்
0: திருக்குறளா? சரிம்மா சொல்லுங்க.
1: திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல இலக்கணம் ஆதி பகவான் முகத்தே உள்ளது. பக்க கசபலா பரப்பவை மற்ற பெண் நட்பு அதற்கு தவா. செல்வத்தோல் செல்வன் செவி செல்வன் நச்செல்வன் செல்வத்தோல் எல்லாம் தலை.
0: சரிம்மா, ரொம்ப அருமையா
1: சொன்னீங்க.
0: சரிம்மா, பிள்ளை என்ன படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜி படிக்கிறீங்களா? உங்களுக்கு திருக்குறள் யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மாவா? சரிம்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி சொல்ல மாட்டீங்களா?
0: நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
6: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
7: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
8: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நிகழ்ச்சியில சுட்டீஸ் கூட தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்ம ஒரு திரைப்பட பாடலையும் கேட்டறலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 8:20. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி.

0: குட்டீஸ் கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமைகளை எங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். அதுக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240290072. இணைப்பு எண் 046652. மொபைல் நம்பர் 8903257039.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: ஆர்கேஜி நெய்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர் நேயர்களே.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வீராவிலிருந்து ஸ்ரீ கோபிகா.
0: சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
1: திருக்குறள்
0: சொல்லுங்கம்மா.

0: பிறகு உரனும் தோட்டியான் ஓரனும் அப்பான் தரணும் வைப்பிற்கு ஓர் விட்டு ஐந்து விட்டான் ஆச்சலாக உசும்புள்ள கோம இந்திரனை சாலும் கரி கரிய சேவார் பெரிய சிறிய கரிய சேகலாதார்
1: சரிம்மா, ரொம்ப அருமையா திருக்குறள் சொன்னீங்க. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? சரிம்மா, ரொம்ப நல்லா சொல்லி தந்திருக்காங்க. நீங்களும் நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ஆ, ஹலோ, யாருமா? தர்ஷிகாவா? என்னம்மா படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்களா? என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சரிம்மா, சொல்லுங்க.

சரிம்மா சொல்லுங்க. சரிம்மா, ரொம்ப அருமையாக பாடினீங்க, நன்றி.

நீங்கள் இதுவரை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல்லா குட்டீஸ்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக மனமார்ந்த

காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் ஸ்னேகன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சாதனா சர்க்கம் பாடிய மன்மதன் படப்பாடலை கேட்கலாம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
5: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் குட்டி பட பாடல். தாமரை வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சாகர் சைந்தவி பாடியது.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர் கே ஜி நீ.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உங்களுக்காகவே நம்ம KMMC ல
5: BSc Nursing, Bachelor of Pharmacy, Bachelor of Physiotherapy,
4: Bachelor of Occupational Therapy, All Allied Health Science Programs இருக்கு.
5: B.Tech ல Computer Science and AI and Data Science, Collaboration with Intel NEC Japan.
4: அது மட்டும் இல்ல, UGRPG, Hospital Administration படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
6: நேரம் 8:44. குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக பூவெல்லாம் உன்வாசம் படத்திற்காக வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் KJ யேசுதாஸ் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்கலாம்.

நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், பெரும் செல்வ விலை லட்சுமிபாய் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேயர்களே.

நிகழ்ச்சியில் இனி வருவது தித்திக்குதே பட பாடல். வரிகள் வைரமுத்து, இசை வித்யாசாகர், பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சாதனா சர்கம்.

0: நேயர்கள் கேட்ட பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் காமராசு. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்தது திரை இசை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani and I'm Sahira Mujtaba with the news at 9. The headlines. President Draupadi Murmu

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் 9:15. இரவு நேர இனிமையை மெருகேற்ற ஆரம்பமாகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் யாரடி நீ மோகினி படத்திற்காக நாம் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் உதித் நாராயணன் பாடிய பாடலை கேட்கலாம்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

நேயர்களின் நினைவிற்கு, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சைனசைடிஸ் நோய் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இசையில் இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயிரே. வரிகள் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரகுமான், பாடலை பாடியவர்கள் சுக்விந்தர் சிங், சுபா.

நேயர்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. மழைக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், பெண்களுக்கான நேரலை. தோழிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கலாம். அதுக்காக தோழிகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602490 2902, இணைப்பு எண் 046652, கூடவே 8903257309 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம்.

9:30 குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக ஷாஜகான் படத்திற்காக வைரமுத்து வரிகளில் மணி சர்மா இசையில் உன்னிமேனன் பாடிய பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் லேசா லேசா. வாலி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 10:05 குமரி பண்பலை 101 நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது பழைய பாடல்கள் புது பாடல்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு ரசிக்கலாம். அதுக்காக நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 2902722. இணைப்பு எண் 04652, கூடவே 8903252709 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும்

அழைக்கலாம். நேரம் 9:40. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரையிசையில் அடுத்ததாக ரோஜா கூட்டம் படத்திற்காக பழனி பாரதி வரிகளில் பரத்வாஜ் இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்கலாம்.

இவர்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான்கி. வரிகள் மதன் கர்கே, இசை எம் எம் கீரவாணி, பாடியவர்கள் கார்த்திக் ஷஹீதி. குமரி பண்பலை 101 இத்துடன் நிறைவு பெறுகிறது திரை இசை.

இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2907722. இணைப்பு எண் 0465 2. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் 10:01.

0: தமிழை நூற்றொன்றில் ஆரம்பமாகிறது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது புதிய பாடல்கள் பழைய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு ரசிக்கலாம். அதற்காக நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420790722. இணைப்பு எண் 046652, கூடவே 8903257039 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயரை சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தக்கிலிருந்து ஹமான் பேசுறேன்.
0: சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து குங்குமம். இந்த படத்துல இருந்து இரு வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்கணும்.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
4: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம். நான் கரண்டில் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
3: சரி ஐயா, உங்களுக்கு
4: கண்ணு பட போகுது ஐயா. பாடல் ஆனந்தம் ஆனந்தம் நம்பாசல் வந்தாச்சு, வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு.
3: சரி ஐயா.
4: பொதிகை மேகங்களே இங்கு வந்து சேருங்கள், என் தம்பி வந்த வேளையில் தங்க சாரல் வீசுங்கள்.
3: சரி ஐயா, நீங்க கேட்ட சந்தோஷமான பாட்டு வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் இனங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்காக நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602942 இணைப்பு எண் 04652 கூடவே 8903257309 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம். நேரம் 10:15. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்
3: நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு இரவு வணக்கம் கூறுவது சர்வநாகரிகம்.
2: சரியா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
3: எனக்கு ராமன் தேடி சீதை படத்துல இருந்து.
2: சரியா.
3: திருவலத்தில் வியோ நாம் தேடிய தலைவியோ, தென்மாங்கு திருமகளோ பண்பாடும் குலமகளோ.
2: சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
3: வணக்கம்.
4: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: படம் திருவாரூர் செல்வன்.
0: சரி ஐயா.
1: பாட்டு மன்னவன் வந்தானே தோழி அந்த பாட்டு.
0: சரி ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

தங்கள் தங்கள் தொழில் தொண்ணூத்தி தொண்ணூறு தொழில் தொழில் இருக்கிறது தங்கள் தங்கள்

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் இருநெல் குணத்துல இருந்து செம்பு.
0: சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்? சரி ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.

நேரம் 10:31. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்காக நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 மற்றும் எண் 2900.

0: 7 2 2 இணைப்பு எண் 0 4 6 5 2 கூடவே 8 9 0 3 2 5 7 0 3 9 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம். நிலா முற்றம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலா முற்றம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா. நீங்க யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சரியா, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேண்டும்?
1: படம் மரகதம்.
0: சரியா,
1: அந்த படத்துல ஜே கே சந்திரபாபு ஐயா பாடின குங்கும பூவே கொஞ்சம் கூறாதே தங்கமே உண்மை கண்டது நெஞ்சில் பொங்குது தன்னாலே என்கிற பாடல் வேண்டும்.
0: சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

கிலோமீட்டர் நிகழ்ச்சியில் நேயர்கள் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகழகான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம அடுத்த நேயரையும் சந்திச்சிடலாம். வணக்கம் நிலாமுற்றம்.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் மேடம். நெய்யூர்லேருந்து
0: சரி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: விஸ்வநாத ராமமூர்த்தி பாடல், காத்திருத்த கணக்கு படத்துல.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கதையில் ரகுமான்மா.
0: சரியா, வணக்கம் உங்களுக்கும். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: அப்ப என்ன தவம் செய்தேன்?
0: சரியா,
1: இதிலிருந்து ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவது போல இனிமையான பாடல் இரவு நேரத்தில் நேரில் தாண்டி எனக்கு அழுதுட்டாங்கம்மா.
0: சரியா, நீங்க கேட்ட இனிமையான பாடல் வருது. நன்றி ஐயா,
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா.

0: 10:48 குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம். நல்லா இருக்கோமா? நீங்க எப்படி இருக்கீங்க? யார், எங்கிருந்து பேசுறீங்க? சரிமா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்? சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சரிம்மா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: படம் பனத்தோட்டம்.
0: சரிம்மா.
1: பாட்டு ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு, அந்த பாட்டு வேணும்.
0: சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றியம்மா, நன்றி.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்த நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.

கவலைகள் இன்றே போகட்டும், நாளைய விடியல் நமக்கானதாகட்டும். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள்.

இனி வருவது மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை வாராந்திர நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது.

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன்.

நிகழ்ச்சியில் சித்ரா, எஸ்பி சைலஜா, கங்கை அமரன், எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் விக்ரம்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

புன்னகை மன்னன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிக்கும் பாடல் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் தங்கமகன்.

11:23 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் பருவராகம் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடலை பாடியிருக்கிறார்கள் கே எஸ் சித்ரா, மனு, உன்னி மேனன், ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடல்.

பிரதாப் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாங்க மரகதமணி இசையில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிவா படத்திலிருந்து அடுத்த பாடல்

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும். இந்த ஊரில் பல பேரை பார்த்து
1: புட்டேன்.
2: நான் வீர சூர
0: அடிக்கதுவா
2: நம்ம

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க?
1: யாரடா போடுறீங்க?
2: அட மாப்பிள்ள சும்மா மறக்காத மச்சான் சொன்ன.

உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சி நிறைவாக சின்னத்தாயி சிங்காரவேலன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: தொடல மாடசாமி வேட்டைக்கு போற மாதிரி விளையாடி பாக்கலாமாடா. அப்ப நீதான் பீட்டி. டேய் நீதான் கொட்டு. டுடும் டுடும் டும். டேய் ரத்னம் நீதான்டா பாட்டு.
1: சரி சரி சரி
0: ஆரம்பிக்கலாமா?
1: ஓ
0: டேய் அடிங்கடா.

அஞ்சி நிக்கும் அருள் வாக்க.

0: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரேஹே அடங்காப்படாரி ஜாதஸ்ய வேற என்ன கேட்டியோ?
1: சுமதி சுமதி
0: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமஹ பூஜாஞ்ச கரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
2: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பாரு.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக தமிழ் எஃப்எம் 102.3 விவத்பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது.